0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 25 நாள், பராப வருடம் ஆடி மாதம் 31 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெச்சில் எமது நிலையத்தின் காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் மங்கள இசை.

கற்க வேண்டியவற்றை ஐயமின்றி கற்று மெய் உணர்வு பெற்றவர்கள் மீண்டும் இவ்வுலகில் பிறவாத தன்மையை பெறுவர். குறள் எண் 356 அதிகாரம் மெய்யுணர்தல்.

கற்க வேண்டியவற்றை ஐயமின்றி கற்று மெய் உணர்வு பெற்றவர்கள் மீண்டும் இவ்வுலகில் பிறவாத தன்மையை பெறுவர். குறள் எண் 356, அதிகாரம் மெய்யுணர்தல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெச்சில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 6:05 திரை இசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 என்னை தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேலி, இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தி. ஆடி பருவ விதைப்பு அதிகமான மகசூல் குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் சாய்லட்சுமி சரண்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். 7:00 காலை தென்றல், 7:10 மறு தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ சைனஸ் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள். 7:30 இன்று ஓர் தகவல் வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், காலை 8:00 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 மதுரை

என்றால் 9 மணிக்கு இசை பெட்டகம். வலட்டி வெங்கடேஷ் வரலு அவர்களின் குரலிலும், அம்பொலு முரளி கிருஷ்ணா அவர்களின் வயலின் கச்சேரியும், தண்டாமுடி ராமமோகன ராவ் அவர்களின் மிருதங்கம் கச்சேரியும். காலை 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதுரத்தென்றல், 12 மணிக்கு நண்பகல், 12 மணிக்கு திரை இசை, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 12:10 இருக்கு

மணிக்கு, நண்பகல் 12 மணிக்கு திரை இசை, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம், 12:10 சங்கீத சாரல், புரிசாய் இஎஸ் நாகலிங்கம் அவர்களின் நாகஸ்வரமும் கேபி காங்கையன் அவர்களின் தவில் வாத்தியமும், இவை அனைத்தும் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

ஒன்று ஐந்து இருக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெலிஞ்சலாக கேட்கலாம். ஒன்று பத்து இருக்கு கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் பி தனபாலன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரை தென்றல், 2:40 இசை பயிற்சி. ஆசிரியராக கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் ஷோபா ஸ்ரீராம் அவர்கள் மாணவராகவும், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3 மணிக்கு மதுரை தென்றல், 4 மணிக்கு பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம், எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன், அமைப்பு எஸ் பெரியசாமி எஸ் ஜான்சன். 5 மணிக்கு குட்டீஸ் நேரம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 5:30 கிராமிய தென்றல், ஏ செல்வராஜ் குழுவினர் வழங்கும் நல்லதங்கால் சரித்திரம் தோற்பார்வை கூத்து பகுதி 2. 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்தியில் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்களாக ஒரு நிகழ்ச்சி. ஆறு 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம், அதனை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 மாவட்ட செய்திகளாக மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ரகுராஜா. 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் பசுந்தால் உரப்பயிரும் மண் வள மேம்பாடும் குறித்து மதுரை தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி உளவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் இளமதி அவர்கள் தரும் தகவல்கள், வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை விடை பெறும் முன். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல், 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம், 3 மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி, தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராச்சி. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 10:00 ரவி வாசாரியா அகில் பாரதிய சங்கீத சபா, ரித்தோம் சர்க்கார் அவர்களின் கிட்டார் கச்சேரியும், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்தியில் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை, 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை இனிதே நிறைவு பெறும்.

0: இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாய்.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுன்னு பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்கள் செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபா பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனிலேருந்து.
1: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க நீங்கள் கையில் வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்கள் தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்தது தான். சரி, 100,000 ரூபா இப்போயா கொடுப்பீங்களா? பெட்டியில் கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்கில் போடுவீங்களா? இல்லை நானே நேரில் வரணுமா? சொல்லுதாயி.
2: இல்லை பாட்டி, நீங்கள் அலையணும்னு அவசியமே இல்லை, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
1: எப்போ தாயி பண்ணுற? கொஞ்சம் சீக்கிரமாக ஒன்றுதாயி, நிறைய செலவு இருக்குது.
2: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமாக கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
1: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்கே போக? என் பேராண்டி 100 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில் கொடுத்துட்டு அந்த கையில் 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்படிலாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தியே, என் பேத்தியா நினச்சிக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லைம்மா புரியல, என்ன சொல்கிறீங்க நீங்கள்?
1: இல்லைதாயி, 10,000 ரூபாய் ஏற்கிறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுகத்தா?
2: ஐயோ இல்லை பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனியில் ரூல்ஸ் கிடையாது.
1: அப்போ ஒன்று பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில் காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
2: பாட்டி? பாட்டி
1: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க, யாருக்கிட்ட?
3: பாட்டி எஸ்விடி, நீ இன்னும் பியூட்டி.
0: இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
4: மார்னிங், This is Akashvani, the news read by Saira Mujtaba. The nation celebrated its 80th Independence Day yesterday. On the occasion, Prime Minister Narendra Modi hoisted the national flag from the ramparts of the Red Fort and made several important announcements. Addressing the nation, the Prime Minister said, over the past 12 years, crores of citizens of the country, with their determination and dedication, made every possible effort to take the country to new heights. The Prime Minister stressed that higher dreams and stronger resolutions raise the overall scale and capability of the nation's efforts.
5: Koi bhi rashtra tab mahaan banta hai jab apne sapnon, apne sankalpon aur apne samarthya ke dam par aage badhta hai. Bade sapne हमारी सोच को विस्तार देते हैं, हमारे संकल्प दृढ़ होने चाहिए. जब संकल्प दृढ़ होता है तो कठिनाइयों से, आपदाओं के बीच से रास्ते निकालने का सामर्थ्य अपने आप उभर करके आता है.
4: Stressing on the empowerment of youth and women for a viksit Bharat, Prime Minister Modi announced to provide free online coaching for poor and middle class families for various public examinations. He also announced that the government has decided that 1 crore youth will be given training in AI skilling in the next 1 year. The first of its kind Suripat Tiranga Global Relay concluded yesterday, completing its journey from Fiji in the east to the United States in the west, across 54 countries and multiple time zones. External Affairs Ministry said that the Suripat Tiranga initiative was celebrated as part of the Har Ghar Tiranga campaign. Launched from the High Commission of India in Fiji, the relay carried the spirit of the Tiranga from one sunrise to the next, bringing together the Indian community and friends of India across the world. Union Cooperation Minister Amit Shah will lay the foundation stone of a new dairy plant at the Alwar Saras Dairy Complex in Alwar. The Ministry of Cooperation informed that at the event, the e-foundation stone will be laid and various development works worth 6,262 crore rupees across 17 districts of Rajasthan will be e-inaugurated. Additionally, appointment letters will be

0: distributed to more than 10,500 newly appointed personnel under the Rozgar Utsav. Vice President C.P. Radhakrishnan will be on a two-day visit to Tamil Nadu beginning today. During the visit, he will participate in a series of academic, commemorative and literary events in Chennai, Chengalpattu, Thiruvarur and Thanjavur. Today, Mr. Radhakrishnan will attend the 22nd convocation of the SRM Institute of Science and Technology in Chengalpattu. He will also attend the first death anniversary function of former Governor of Nagaland, Manipur and West Bengal in Chennai. National Testing Agency, NTA, will release the provisional answer keys for UGC NET June 2026, CSIR NET ICAR All India Entrance Examination for Admission and All India Competitive Examination for PhD programs today. In a social media post, NTA said, the provisional answer keys will be published on its official website. It advised candidates to rely only on official communication from the NTA. Amrit Udyan will be open to the general public from today till the 15th of next month. Our correspondent reports the garden will remain open from 10 a.m. to 6 p.m. with the last entry at 5 p.m. It will remain closed on Mondays for maintenance. The Delhi government has extended the existing paper-based pink ticket facility for women passengers in Delhi Transport Corporation or DTC buses till the 31st of this month. A Transport Department order states that women eligible for free bus travel can continue to use paper-based pink tickets in DTC and Delhi cluster buses. In hockey, India defeated Wales 3-1 in a Group D match of the FIH Hockey World Cup in Amstelveen, Netherlands yesterday. And in men's cricket, India will resume their first innings at the overnight score of 288 for 2 against Sri Lanka on the second day of the first test at the Gale International Stadium today. Devdutt Padikkal remained unbeaten on 131, while Rishabh Pant was on 27 when the stumps were drawn yesterday evening. KL Rahul retired hurt on 77. The game was cut short to 73 overs due to two rain breaks yesterday. Earlier, India won the toss and opted to bat first. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: நிறைய பேர் பஞ்சபூதம்னா என்ன, அது அஞ்சு பூதமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம முன்னால் வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த பூதம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு பயங்கரமானது என்று மட்டுமே நினைத்திருக்கிறார்களே ஒழிய, அது நம்மை காப்பது, நமக்கு உற்சாகம் தருவது, நமக்கு நல்லதை தருவது என நினைப்பதில்லை. அதனுடைய விளைவாக பஞ்சபூதங்களை நாம் வணங்குவதும் இல்லை, காப்பதும் இல்லை. அதனால தான் சேக்கிலார் பெருமான் 63 நாயன்மார்களுடைய கதையையும் தொகுத்தார். தொகுத்து எடுத்துட்டு காப்பு செயல் எழுதுறதுக்கு உட்கார்ந்த போது அவருக்கு வார்த்தைகள் வசப்படவில்லை. உடனே கண்ணீர் விட்டு இறைவன்கிட்ட வேண்டினார், இறைவா என்னால் காப்பு செயலுக்கு வார்த்தைகள் வசப்படவில்லையே என்ற போது இறைவன் உலகெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்தார். நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க, இது வந்து பக்தர்களுக்கு கொடுத்தது, சேக்கிலாரனுடைய தொண்டுக்கு கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அந்த பாடலை படிக்கிற போது ஒரு புதிய விஞ்ஞானம், ஒரு புதிய யுத்தி நமக்கு புலப்படுகிறது. சேக்கிலார் பெருமானுக்கிட்ட உலகெல்லாம் என்கின்ற வார்த்தையை வைத்து கொண்டு அவர் எழுதுகிற பாடலை பார்க்கிற போது நமக்கு வியப்பாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மழி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படிங்கிற ஒரு அற்புத பாடல் வருகிறது. இந்த பாடலை படிச்சுட்டு சேக்கிலார் அப்படியே உற்சாகத்தில் மெய்சிலிர்த்து போகிறார். காரணம் என்னன்னா, இந்த 4 வரிகளுக்குள்ளார 5 பஞ்சபூதங்கள் வந்து விடுகிறது. இப்போ இளைய தலைமுறைகளுக்கு அடுத்து பஞ்சபூதம்னா என்னன்னு இப்போ தெரியணும். இந்த பாடலை படித்தா 5 பஞ்சபூதங்கள் வந்துவிடும். நீர், நிலம், காற்று, ஆகாயம், தீ, இந்த 5 தான் இந்த பஞ்சபூதங்கள். இந்த 4 வரியில் இந்த பஞ்சபூதங்கள் வருது. இதை எழுதின உடனே ஏன்

0: சேக்கிழார் மகிழ்ந்தார். நாம் ஏன் இன்னைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக இந்த பாடலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இறைவன் உலகெல்லாம் உணர்ந்துங்கிற பாடலை சேக்கிழாருக்கோ ஒரு சமயத்துக்கோ எடுத்து கொடுக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற அத்துணை அரங்கத்திற்கும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ, வெப்பம், இதை நீ காக்க வேண்டும். இப்படி காத்தாதான் இயற்கை சீற்றங்கள், மழை, வெள்ளம், புயல் என்கின்ற அச்சுறுத்தல் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. மண் சரிவு, தீக்குழம்பு வெளிவருது. இது மாதிரி சூழலுக்கு காரணம் இந்த இயற்கை தந்த பஞ்சபூதங்களை இந்த உலகெங்கும் இருக்கிற மானுட சமூகம் மறந்துவிட்டது. அதைக்கு துன்பத்தை கொடுத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு பல்வேறு இன்னல்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பருவ மாற்றம் வருகிறது, திடீரென புயல் அடிக்கிறது, திடீரென வெப்பமயம் அதிகமாகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை இறைவன் சிந்தித்து உலகெல்லாம் இருக்கிற மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த வரியை எடுத்து கொடுத்தார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனாகிய இறைவன் கொடுத்த இந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் நாம் காக்க வேண்டும். நீரை மாசுபடுத்தக்கூடாது. இந்த பூமியை நாம் அதிக ஆழம் எடுத்து அதை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். அதை போல நம் சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களை நாம் காக்கிற எண்ணம் வந்துவிட்டால் நமக்கு உயர்வு வரும், உன்னதம் பிறக்கும், நல்லவை நடக்கும். அப்படி நடக்க வேண்டுமானால் நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையை காக்க வேண்டும். இயற்கையை காத்தால் இனிமை பிறக்கும், வளங்கள் சூழும், வாட்டங்கள் தீரும், நன்மைகள் கிடைக்கும், நானிலமே நம் மகிழ்ச்சியை ஆழ்த்தும். அப்படி மாற்றுவதற்கு இயற்கையை நேசியுங்கள். நம்மை சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களை அறிவியல் முறைப்படி காத்து நில்லுங்கள் என்பதே இன்றைய செய்தியாக அமைகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கவிருக்கிறது உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெச்சில் நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் உள்ளோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக உங்களுக்கு ஒலிக்கவிருக்கிறது

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
5: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்னு பேசுப்பா.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் காலை 6:35. இனி தொடர்வது
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களை, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 18 தேதி, அதாவது 18/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்று தேங்காய் மதிப்பு கூட்டு பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9488575716. காலை 10:00 முதல் 4:00 வரை அழைத்து முன்பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு அவசியம். அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாய பெருமக்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் செண்டக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் வரும் 19 தேதி, அதாவது புதன்கிழமை அன்று கறவை மாடுகளில் மடிநோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு குறித்து காலை 10:00 முதல் மாலை 4:00 வரை பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9042387853. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9042387853. இவ்வாறு வேளாண் தகவல் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறையால் காளான் வளர்ப்பு பயிற்சி ஒரு நாள் பயிற்சியாக இம்மாதம் 17 தேதி, அதாவது நாளை 17/8/2026 திங்கட்கிழமை அன்று கட்டண பயிற்சியாக நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0452-242-1777 அல்லது 0452-242-9956. தொலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 0452-242-1777 அல்லது 0452-242-9956. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, கத்திரி பயிரில் தண்டு மற்றும் காய் தொலைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த இயற்கை முறைகள், உழவியல் மற்றும் பொறிமுறைகள், பாதிக்கப்பட்ட பாகங்களை வெட்டி அழித்தல், அதாவது வாடிய நுனி புழு தாக்கிய காய்களை அகற்றி எரிக்கவும், இனக்கவர்ச்சி பொறி, இதனை 4 முதல் 5 ஏக்கருக்கு 1 என்ற அளவில் வைக்கலாம்.

0: பாதிக்கப்பட்ட பகுதியை வெட்டி அழிக்க வேண்டும். அதாவது வாடிய நுனி, புழு தாக்கிய காய்களை அகற்றி எரிக்கவும். இதற்கான இயற்கை தாவர பூச்சி விரட்டிகள். வேப்பங்கொட்டை சாறு, அதாவது 10 லிட்டர் தண்ணீரில் 500 கிராம் வேப்பங்கொட்டையை கலந்து கலக்க வேண்டும். இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல், அதாவது 10 லிட்டர் தண்ணீரில் 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 50 கிராம் மிளகாய் கரைத்து தெளிக்கலாம். வேப்ப எண்ணெய் கரைசல், 10 லிட்டர் தண்ணீரில் 300 மில்லி வேப்ப எண்ணெய், 50 மில்லி சோப் தண்ணீர் கலந்து தெளிக்கலாம். கத்தரி நட்ட 30ஆம் நாளிலிருந்து பூக்கு முன் பொறிகளை வைக்கவும். பூக்கும் பருவத்திலேயே தடுப்பு முறைகள் பலன் தரும். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, பப்பாளியில் ஏற்படும் ஆந்த்ராக்ஸ் நோய் ஒரு ஃபங்கஸ் நோயாகும். குறிப்பாக பழுத்து வரும் அல்லது பழுத்த பழங்களில் அதிகமாக தாக்கும். இதன் அறிகுறிகள்: பழத்தின் மேற்பரப்பில் சிறிது பள்ளமான வட்ட வடிவ பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும். பழம் பழுக்க தொடங்கும் போது இப்புள்ளிகள் பெரிதாகி கருமையாக மாறும். பின்னர் பாதிக்கப்பட்ட இடத்தில் வெள்ளை நிற ஃபங்கஸ்கள், இளஞ்சிவப்பு நிற துணுக்குகளும் தோன்றும். பழத்தின் சதைப்பகுதி அழுகத் தொடங்கும். இதனை கட்டுப்படுத்த அறுவடை செய்யும் போது பழங்களில் கீறல் அல்லது அடிப்படுதல் ஏற்படாமல் கவனிக்க வேண்டும். மேங்கோசெப் அல்லது டெக்கோனில் போன்ற ஃபங்கஸ் கொல்லிகளை பயன்படுத்தலாம். அவற்றுடன் டீப்பால் போன்ற ஒட்டும் திரவத்தை கலந்து தெளிக்க வேண்டும். அறுவடைக்கு 2 வாரங்களுக்கு முன்பாக ஃபங்கஸ் கொல்லி தெளிப்பதை நிறுத்த வேண்டும். இவ்வாறு வேளாண் தகவல் தெரிவிக்கின்றது.
1: அன்பார்ந்த கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் வழங்கப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக 1 பயனாளிக்கு 2 கறவை மாடுகள் வாங்க ₹120,000 மற்றும் கறவை மாடு ஒன்றுக்கு ₹60,000 கடன் வழங்கப்படும். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்காக தேவைப்படும் ஆவணங்கள்: சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் பிறப்பிட சான்றிதழ். பெறப்பட்ட கடனை 3 ஆண்டுக்குள் திரும்ப செலுத்த வேண்டும். இதற்கான வட்டி 7% ஆகும். பயனாளியின் பங்கு 5%. இவ்வாறு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக லிமிடெட் தெரிவிக்கின்றது.
2: இன்று ஒரு செய்தி.
1: இன்றைய இன்று ஒரு செய்தி நிகழ்ச்சியில் ஆடி பருவ விதைப்பு அதிகமான மகசூல் குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் சாய்லட்சுமி சரண்யா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: விதை சான்றளிப்பு மற்றும் விதை தரக்கட்டுப்பாட்டு முறைகளில் விதை ஆய்வுக்கூடங்களுடைய பங்கு வந்து இன்றியமையாததாக இருக்குது. இந்த விதை ஆய்வுக்கூடங்களில் வேளாண் விதை உற்பத்தியாளர்கள்டிருந்தும் விற்பனையாளர்கள் மற்றும் விவசாயிகள்டிருந்தும் நம்மளுடைய விதையை தரத்தை வந்து பற்றிய விவரங்களை வந்து அளிக்கிறதுக்கு தான் நம்ம விதை பரிசோதனை நிலையம் வந்து இயங்கிகிட்டு இருக்கு. வேளாண் விதை உற்பத்தியாளர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம சர்டிஃபைடு சாம்பிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த வேளாண் விதை உற்பத்தியாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விவசாயிகள்ட்ட ஆதார விதையை வந்து கொடுத்துட்டு அதுலேருந்து உற்பத்தி பண்ணி வரக்கூடிய விதைகளை நம்ம விவசாயிகளுக்கு வந்து தருவாங்க. அந்த விதைகளை பரிசோதனை பண்ணுற முறை தான் வந்து நம்மளுடைய இது. அடுத்தது வந்து விற்பனையாளர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, நம்மளுடைய கடைகளில் வந்து நிறைய இப்போ மக்காச்சோள விதைகளோ பருத்தி விதைகளோ ஹைப்ரிட் வீரிய விதைகள் ஹைப்ரிட் விதைகள் அந்த விற்பனையாளர்கள் வந்து பண்ணுவாங்க. அதுவும் விவசாயிகளுக்கு தரமானதாக கிடைக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத முன்னோடியாக வச்சுட்டு நமக்கு வந்து அந்த விதைகளை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஃபீஷியல் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாவட்டங்களையும் விதை ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து அந்த விதைகளை விற்பனையாளர்கள்ட்டருந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய பரிசோதனைக்கு வந்து உட்படுத்துவாங்க. அடுத்து வந்து விவசாயிகளே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களே உற்பத்தி பண்ண விதைகளை அவங்க கிட்ட இருக்க விதை வந்து தரமானது தானா, அது வந்து நல்ல முளைப்பு திறனோட இருக்குதா, நல்ல ஈரப்பதம் அதுல வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கா, புறத்தூய்மையோட இருக்குதா அப்படிங்கறதையும் நீங்க பரிசோதனை பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா 100 to 150 கிராம் விதைகளை எடுத்து நீங்க விதை பரிசோதனை நிலையத்துக்கு வந்து ₹80 கட்டணம் செலுத்தி நீங்க உங்களுடைய விதை தரத்தை 30 நாட்களுக்குள்ள வந்து அதனுடைய முடிவறிக்கையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். விருதுநகர் விதை பரிசோதனை நிலையத்துல வந்துட்டு கடந்த வருடம் எங்களுக்கு 3800 விதை மாதிரிகள் வந்து இலக்கு கொடுத்துருந்தாங்க. அதுல வந்துட்டு 3180 மாதிரிகளுக்கு வந்து நம்ம விதை பகுப்பாய்வு செஞ்சு அதற்கான முடிவறிக்கைகள் வந்து வழங்கணும். அதுல வந்து தரமற்ற விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு 118 விதைகள் நம்ம வந்து விதை பகுப்பாய்வு முடிவுகள் வந்து வழங்கியிருக்கிறோம். ஆடிப்பட்டத்தில் வந்து சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளும் வீட்டில் வந்து மாடித்தோட்டம் அமைச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்க பொதுமக்களும் தோட்டக்கலையில

0: வந்து ஆர்வமுள்ள மக்கள் எல்லாருமே, அடுத்து வந்து வேளாண் மாணவர்கள், நம்ம விவசாயத்தில் ஆர்வமாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்க விதைகளை வந்து நீங்கள் பரிசோதனை செய்து அதற்கான அந்த விதையினுடைய தரத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து அந்த வளாகத்தில் வந்து இயங்கி கொண்டிருக்கிற விதை பரிசோதனை நிலையத்துக்கு வந்து நீங்கள் அணுகலாம். ஒவ்வொரு விதை மாதிரிக்கும் 80 ரூபாய் கட்டணம் செலுத்தி உங்களுடைய விதை தரத்தை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
1: இதுவரை இன்றைய இன்று ஒரு செய்தியில் ஆடி பருவ விதைப்பு அதிகமான மகசூல் குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் சாய்லட்சுமி சரண்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.
2: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
2: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
2: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
3: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
2: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
4: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
3: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
2: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
5: இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.
6: வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி தருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நாடு சுதந்திரமடைந்து 80

0: ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக உச்சநீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாட்டின் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று வலியுறுத்தினார். சட்டம் மற்றும் நீதித்துறை அமைப்புகள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சூரியகாந்த் தெரிவித்தார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கும் வகையில் உணவு தொகுப்பு வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். திருச்செங்கோடு பகுதி மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக டாக்டர் அருண்ராஜ் கூறினார். சேலத்திலிருந்து கொச்சி, ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை உறுதி செய்யும் வகையில் உடான் திட்டத்தை மேலும் 7 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் விமான சேவைகளை தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலம் அப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: திருவொற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளி மாணவர்களின் இத்தகைய செயல் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட மாணவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மாணவர்களிடையே போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பருவமழை பெய்யாததால் பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் பாசனத்திற்காக இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் கீழ்பவானி பாசன பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதை அடுத்து குடிநீருக்காக 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடுமாறு அப்பகுதி விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை அடுத்து கீழ்பவானி வாய்க்காலில் முதற்கட்டமாக வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆடி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 10 தினங்களாக நடைபெற்று வந்தது. இதன் ஒவ்வொரு தினமும் இரவு வெவ்வேறு வாகனங்களில் செங்கமலத்தாயார் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதன் நிறைவாக நேற்று மாலை தேரோட்டம் நடத்தப்பட்டது. கோவிலின் உள்ளேயே அமைந்துள்ள தாயார் தேரோடும் பிரகாரத்தில் பிரம்மாண்டமான தேர் ஆடி அசைந்து வந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். தமிழகத்திலேயே ராஜகோபுரத்திற்கு உள்ளேயே தேரோடும் பிரகாரம் அமைந்துள்ளது மன்னார்குடி கோவிலில் என்பதும் சிறப்பானது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பலோச்சிஸ்தானில் குடிமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதன் மூலம் பாகிஸ்தான் ராணுவம் போர்க்குற்றம் புரிந்துள்ளது.

0: ஆக பலோச் தலைவர் திரு மீர்யார் பலோச் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் இண்டியானா பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகள் நேரடியாக பயனாளிகளை சென்றடையும் வகையில் நேரடி பணப்பரிமாற்ற திட்டத்தின் கீழ் மேலும் 29 புதிய திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் சிறந்த பொது நிர்வாகத்திற்கான முதலமைச்சர் விருதிற்காக அம்மாநில சுகாதாரத்துறை துணை ஆணையர் திரு பகே கெசாங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் ஊராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய 20 தூய்மை பணியாளர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் பாராட்டு தெரிவித்தார். வளசரவாக்கத்தில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் ஆன்லைன் மோசடி, டிஜிட்டல் கைது போன்ற சைபர் குற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்தகுமார் தங்கப்பதக்கம் வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவை அணி 116 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். 2 மற்றும் 3 நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55. இனி தொடர்வது
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். வழங்குகிறார் M.K. மணிமேகலை அவர்கள்.
3: பூமியின் இயற்கை அமைப்பில் எத்தனையோ வியக்க வைக்கும் கூறுகள். பூமியின் நிலப்பரப்பில் 5வது பெரிய கண்டம் என்று போற்றப்படும் அண்டார்டிகாவின் இயற்கை சூழலும் நம்மை பலவாறு வியக்க வைக்கின்றன. அண்டார்டிகா உலகின் தென்முனையில் அமைந்துள்ளது. இது பூமியின் மிகவும் குளிரான, வறண்ட மற்றும் பலத்த காற்று வீசும் கண்டமாகும். இதன் இயற்கை சூழல் மிகவும் தனித்துவமானது. இங்கு நிலவும் காலநிலை உலகின் மிகவும் குளிரான கண்டம். குளிர்காலத்தில் வெப்பநிலை -60°C முதல் -80°C வரை குறையும். கோடை காலத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் 0°C கீழே வெப்பநிலை இருக்கின்றது. மணிக்கு 300 கிலோமீட்டருக்கு மேல் அதிக வேகத்தில் பனிக்காற்று வீசுகின்றது. பனிப்படலம் கண்டத்தில் சுமார் 98% பகுதி தடிமனான பனிப்படலத்தால் மூடப்பட்டுள்ளது. சில இடங்களில் பனியின் தடிமன் 4 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருக்கின்றது. உலகின் நன்னீரில் பெரும்பகுதி இப்பனிக்கண்டத்தில் சேமிக்கப்பட்டுள்ளது. நிலத்தின் அமைப்பு உயரமான மலைத்தொடர்கள், பனிப்பாறைகள் மற்றும் பனி பீடபூமிகள் காணப்படுகின்றன. பனிக்கட்டிகளுக்கு அடியில் ஏரிகள் மற்றும் மலைகளும் உள்ளன. கடற்கரைகளில் பெரிய பனிப்பாறைகள் காணப்படுகின்றன. இங்கு காணப்படும் தாவரங்கள் கடுமையான குளிரால் பெரிய மரங்கள் அல்லது காடுகள் இல்லை. பாசி, லைக்கன் போன்ற எளிய தாவரங்கள் மட்டுமே வளரும். இங்கு காணப்படும் விலங்குகள் எம்பரர் பென்குயின், அடேலி பென்குயின் போன்ற பல வகை பென்குயின்கள் இங்கு காணப்படுகின்றன. சீல்கள், திமிங்கலங்கள், கடற்பறவைகள். கடலில் கிரில் எனப்படும் சிறிய உயிரினங்கள் அதிகம் காணப்படுகின்றன. இவை அண்டார்டிகா கடல் உணவுச் சங்கிலியின் அடிப்படையாக உள்ளன. இங்கு காணப்படும் கடல் சூழல். அண்டார்டிகாவை தெற்கு பெருங்கடல் சூழ்ந்துள்ளது. குளிர்ந்த கடல் நீர் உலகின் கடல் நீரோட்டங்களை

ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்கு காணப்படும் பகல் இரவு அமைப்பு, கோடை காலத்தில் 24 மணி நேரமும் சூரிய ஒளி இருக்கும், குளிர்காலத்தில் 24 மணி நேரமும் இருள் நிலவும். சுற்றுச்சூழலின் முக்கியத்துவம், உலகின் காலநிலையை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது. சூரிய வெப்பத்தை பிரதிபலித்து பூமி அதிகமாக வெப்பமடைவதை தடுக்கிறது. காலநிலை மாற்றம் குறித்த ஆய்வுகளுக்கான முக்கிய இயற்கை ஆய்வகமாக விளங்குகின்றது. அண்டார்டிகாவின் சுற்றுச்சூழலை அச்சுறுத்தும் காரணிகளும் இல்லாமல் இல்லை. புவி வெப்பமடைவதால் பனிப்படலங்கள் உருகுதல், கடல் மட்டம் உயர்தல், கடல் உயிரினங்களின் வாழ்விடம் பாதிக்கப்படுதல், சில பகுதிகளில் அதிகரித்து வரும் மனித ஆராய்ச்சி மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகளால் மாசுபடும் அபாயமும் உண்டு. அண்டார்டிகா மனித வாழ்விற்கு கடினமான சூழலை கொண்டிருந்தாலும் உலகின் காலநிலை, கடல் மட்டம், உயிரின பன்முகத்தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்க மிக முக்கியமான கண்டமாகும். அதனை பாதுகாப்பது உலக நாடுகள் அத்தனைக்கும் உண்டு.

0: இகளால் மாசுபடும் அபாயமும் உண்டு. அண்டார்டிகா மனித வாழ்விற்கு கடினமான சூழலை கொண்டிருந்தாலும் உலகின் காலநிலை, கடல் மட்டம், உயிரின பன்முகத்தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்க மிக முக்கியமான கண்டமாகும். அதனை பாதுகாப்பது உலக நாடுகள் அத்தனைக்கும் உண்டு.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி. இனிய காலை வணக்கம் நேயர்களே. உள்ளம் இனிதானால் உலகமே இனிமையாகும். எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். இந்த சிந்தனையோடு இன்றைய காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைகிறீர்கள் நேயர்களே.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் மதுரத்தண்டலில் இணைகிறீர்கள். நிகழ்ச்சியில் நாடோடி தண்டல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம். முதலில் விளம்பரம்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மதுரத்தண்டல் கேட்டீர்கள். இனி 7:35 மதுரத்தண்டலில் நினைவோம் நேயர்களே. தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநிலத்தில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாக மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆழ்வாரில் புதிய பால் உற்பத்தி நிலைய கட்டுமான பணிகளுக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அம்மாநிலத்தில் பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள பால் பதனிடும் ஆலைகள் மற்றும் மாட்டு தீவன உற்பத்தி ஆலைகளை காணொலி வாயிலாக இன்று அவர் திறந்து வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிகழ்ச்சியில் புதிய மத்திய கூட்டுறவு வங்கிகளை அமைப்பதற்கான அறிவிப்பையும் திரு அமித்ஷா வெளியிடுவார் என அவர் மேலும் கூறுகிறார். பின்னர் அங்கு நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாமில் 10,500க்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணைகளை திரு அமித்ஷா வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியின விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியின மேம்பாட்டு திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த 2 புத்தகங்களை வெளியிட்டார். ஒருங்கிணைந்த பழங்குடியின மேம்பாட்டு முகமை மற்றும் திட்டங்கள் மூலம் நாடு முழுவதும் மாவட்ட அளவில் பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் சுதந்திர தினத்தை உலக அளவில் கொண்டாடும் வகையில் சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. ஃபிஜி தலைநகர் சுவாவில் நேற்று தொடங்கிய பேரணி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், கொரியா, சீனா, இந்தோனேஷியா, வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகள் வழியாக மியான்மர் நாடுகள் வழியாகவும் செல்கிறது. இந்த பேரணி பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், இலங்கை வழியாக மாலத்தீவு சென்றடைகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் இந்தியாவின் பெருமையை உலகின் பல்வேறு பகுதிகளில் எடுத்துரைக்கும் வகையில் நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பெருமையை தனித்துவமான முறையில் உலகறிய செய்யும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது.

0: உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை இந்த பூங்காவை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த பூங்கா திறந்திருக்கும் என்றும், வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக பூங்கா மூடப்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அங்கு தீவிர தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்தி கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். தில்லியில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணத்திற்காக காகித வடிவில் வழங்கப்படும் இளஞ்சிவப்பு பயணச்சீட்டு வசதியை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படும் என்று தில்லி போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மின்னணு பயண அட்டை முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை பெறும் வகையில் இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதுவரை 18 லட்சம் இளஞ்சிவப்பு மின்னணு பயண அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மின்னணு பயண சீட்டை விரைவாக விநியோகிக்கும் வகையில் தில்லி முழுவதும் 50 அங்கீகரிக்கப்பட்ட மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். ஜிம்பாப்வேயில் உள்ள கரிபா ஏரியில் அளவுக்கு அதிகமான பயணிகளுடன் சென்று படகு கவிழ்ந்த ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 72 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தை அடுத்து இதுவரை 26 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த படகில் பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் தெரியவில்லை. அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காயமடைந்த 13 வயது சிறுமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் உயிரிழந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த செய்திகள் மேலும் கூறுகிறது. இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர்,

குஜராத், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரப்பிரதேசம், மேற்கு வங்கம், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேச மாநிலம் அப்பர்ஸ் சுபன்ஸ்ரீ மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடுத்துச் செல்லப்பட்ட 5 ராணுவ வீரர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற லீக் சுற்று போட்டிகளில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 7:25
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ சைனஸ் நோய் பிரச்சனைகளுக்கான தகவல் தருகின்றார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள்.
4: கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் காலதாமதங்கிறது என்ன, அன்னைக்கே கொடுத்துருவோம் பட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் அப்படி முன்ன ஆகும்.
5: இல்ல ஒவ்வொருத்தருக்கும் தயாரிப்பு பண்ணுவீங்களா?
4: ஆமா ஆமா. அதாவது நம்ம ஹோமியோபதி மருந்துகள்ங்கிறது ஆல்ரெடி தயாரிச்சு வந்துட்டு டைல்யூஷன்ஸா இருக்கும். அதை வந்து நம்ம கிளினிக்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு ஏத்த வகையில. ஒன்னு தண்ணியில கலந்து கொடுக்கறதாகட்டும், இல்ல மருந்துகளை பில்ஸா போட்டு கொடுக்கறதாகட்டும், அந்த மாதிரி நம்ம தயாரிச்சு கொடுப்போம்.
5: ரொம்ப அதிகப்படியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப சைனஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றீங்க, அப்ப அவங்களுக்கு ஏதாவது பூச்சுக்கள் கொடுப்பீங்களா? அந்த மாதிரியா இருக்கு.
4: ஹோமியோபதியில வந்துட்டு பூச்சுக்கள் அப்படிங்கறது வந்துட்டு சரிவர தேவைப்படாது. நம்ம சரியான மருந்துகள் கொடுத்துட்டோம் அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் அப்படிங்கறது பெருசா தேவைப்படாது.
5: இந்த சைனஸ் இருக்கிறவங்க ஒரு மாதிரி உடனடியா அந்த தலைவலி தீரணும், அந்த முக அழுத்தம் தீரணும்ன்றது உடனே எல்லாத்தையும் எடுத்து பூசிடுறாங்க. இதுவே அவங்களுக்கு ஒரு அலர்ஜியை உண்டு பண்ணுமா?
4: நிச்சயமா. இப்போ நம்ம ஒரு நோய்க்குன்னு சொல்லி ஒரு மருந்துகள் எடுக்கிறோம், ஆனா அந்த மருந்துகளுக்குன்னு சொல்லி ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஓவர் டோஸ் பண்றோம். இப்போ எப்ப தலைவலி வந்தாலும் உடனே வந்துட்டு கடைக்கு போய் ஏதோ ஒரு மருந்து கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த மருந்து எடுத்துக்க போறோம்னா அந்த மருந்துக்கு ஒரு ஓவர் டோஸ் ஆச்சுன்னா உடம்பு அதுக்கேத்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் பண்ணதான் செய்யும்.
5: ஹோமியோபதி மருந்து எடுக்கிறாங்க, ஒரு நபர் உங்ககிட்ட வர்றாங்க, அவங்க கேஸ் ஸ்டடி எல்லாம் பார்த்து நீங்க அவங்க கொடுத்துட்டே இருப்பீங்க. சராசரியா நீங்க சொல்றீங்க டாக்டர், ஆளுக்கு ஆளு அது வந்து வேறுபடும், தனி நபருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த சைனஸ் முழுமையா ஹோமியோபதியால குணப்படுத்த முடியுமா இல்ல குறைக்கத்தான் முடியுமா?
4: ஹோமியோபதியில சைனஸ் நோய்களுக்கான தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது அந்த நபர் எந்த நிலையில வராரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடிப்படையா வந்துட்டு ஒரு ஆரம்ப நிலையில தான் இருக்குது. அவங்களுக்கு தொந்தரவு ஆரம்பிச்சு ஒரு மாதம் 2 மாதம் இல்ல குறைஞ்சது வந்து 6 மாதத்துக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு மருந்துகள் உரிய மருந்துகள் கொடுக்கும்போது அவங்களுடைய ஆரம்ப நிலை மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல அந்த நோயினுடைய தீவிரத்தன்மை குறையும். ஒரு நாளைக்கு ஒரு 20-30 தும்மல் போட்டவங்க இல்ல என்ன பண்ணாலும் மூக்கு அடைச்சிட்டே இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய நோயினுடைய தீவிரத்தன்மை குறையும். அதாவது ஒரு 5 தும்மல் ஆகும்.

0: ரெண்டு தும்மலாகும், மூக்கடைப்பு சுத்தமாக இல்லாமல் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த நிலை என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நம்ம சொல்லக்கூடிய அந்த அலர்ஜனுக்கோ இல்லை அந்த ஒரு இன்ஃபெக்ஷனுக்கோ ஒரு நோய் தொற்றுக்கோ அவங்க போனாலுமே அதனுடைய தீவிரத்தன்மை முன்ன இருந்த அளவுக்கு அதீதமாக இல்லாமல் இருக்கும். தொடர்ச்சியாக இதே மாதிரியான மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும்போது முற்றிலுமாக நிரந்தரமாக தீர்வு ஏற்படும்.
1: சைனஸ் நோய்க்கான தீர்வுகள் குறித்து தகவல் வழங்கினார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ. தேவா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ், நேரம் 7:29. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு சின்ன கிராமம், அங்கே ரெண்டு பேர் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க. அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் வசதி உள்ளவன், கொஞ்ச நாள் பள்ளிக்கூடம் போனால் படித்தான், அப்புறம் அந்த கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு போனான், வியாபாரம் பண்ணினான், பணம் சேர்ந்தது, பட்டணத்தில் பங்களா கட்டிக்கிட்டு அங்கேயே தங்கிட்டான். இன்னொருத்தன் கிராமத்துலேயே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துட்டான், பள்ளிக்கூடம் போகலை, படிக்கலை, அந்த கிராமத்தை விட்டுட்டு வெளியில் எங்கும் போனதில்லை, அதனால் வெளி உலகமே தெரியாமல் வளர்ந்துட்டான். இவன் ஒரு நாள் பட்டணத்துக்கு போக வேண்டியிருந்தது, விவரம் தெரிஞ்சவங்க சில பேர் துணையோடு அங்கே போய் சேர்ந்துட்டான். மெதுவாக தன்னுடைய பழைய நண்பன் இருக்கிற இடத்தையும் விசாரித்து கண்டுபிடிச்சி போய் சேர்ந்துட்டான். அவன் கட்டியிருக்கிற பெரிய பங்களாவை பார்த்து அசந்து போய் நிற்கிறான். அவன் இவனை பார்த்ததும் வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போனான். இவன் மெதுவாக உள்ளே போனான். இவனுக்கு புரியாத சமாச்சாரங்கள் என்னென்னமோ இருக்குது உள்ளற. நீ என்ன ரொம்ப பெரிய ஆளாகிட்ட போல் இருக்கேன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவன் ரொம்ப பெருமையாக சொன்னான். அது சரி, ரொம்ப களைப்பாக இருக்குது, வெயிலில் வந்தது, ஒரு விசிறி மட்டை இருந்தால் கூடன்னு கேட்டிருக்கான் இவன். விசிறி மட்டை எண்ணத்துக்கு அதுக்கு தேவையில்லை, இதோ இப்போ காற்று வீச வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி மின் விசிறி பட்டனை தட்டி விட்டான். அது சுழல ஆரம்பிச்சுட்டுது, காற்று வந்தது. இவன் ஆச்சரியமாக அண்ணாந்து பார்க்குறான். என்ன பார்க்குற, எல்லாம் என்னோடய விரல் நுனியில், இதை தொட்டால் போதும் அது சுத்த ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறான் இவன். நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான்ப்பா, அது இருக்கட்டும், இருட்ட ஆரம்பிச்சுட்டுதே ஒரு சின்ன விளக்கு அல்லது மெழுகுத்தி இருந்தால் கொண்டாந்து வையேங்கிறான். அது என்னத்துக்கு, வெளிச்சமும் நான் சொன்னால் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சுவிட்சை போட்டான். உடனே பிரகாசமான வெளிச்சம். இவன் ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்க்குறான். அவன் இதை கவனித்தான். என்ன ஆச்சரியப்படுற, இப்போ பார் அப்படின்னு சொல்லி வானொலி பெட்டியை போட்டான், அது பாட ஆரம்பிச்சுட்டுது. தொலைக்காட்சி பெட்டி சுவிட்சை தட்டி விட்டான், அது படம் வர ஆரம்பிச்சுட்டுது. அதில் பார்த்தியா, எல்லாம் என்னால் முடியும், எல்லாம் விரல் நுனியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்கிறான் அவன். இந்த சமயத்தில் தான் அது நடந்தது. அதாவது திடீர்னு மின்சாரம் நின்று போச்சு, பவர் கட். கிராமத்தாளுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இருட்டாக்கி விட்ட வெளிச்சத்தை கொண்டுட்டு வான்னா, மின்சாரம் போயிட்டுது அதனால் விளக்கு எரியாதுன்னா. இவனுக்கு அது புரியலை. சரி அப்படின்னா விசிறியாவது போடேன்னா, அதுவும் வேலை செய்யாதுன்னா. ரேடியோவை பாட வையேன்னா, அதுவும் முடியாதுன்னா. என்ன இப்படி சொல்கிற, எல்லாம் விரல் நுனியில், என்னால் தான் எல்லாம் முடியும், நான் தான் காரணம்னா, இப்போ அந்த நான் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டான் ஆய்வன். அவன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். இன்றைக்கி நம்மளில் பல பேர் நினப்பு இப்படி தான் இருக்குது. அதனால தான் அப்பப்போ அல்லாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தான், உடம்பு பூரா கட்டு. என்ன ஆச்சுன்னு கேட்டார் அங்கே வந்த ஒருத்தர். இவன் தன்னோட விரல் நுனியை காட்டினான். இதுதான் சார் காரணம்னா. அவருக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா சொல்கிறேன்னார். இந்த விரல் நுனியை எங்கள் வீட்டு சுவத்தில் வச்சேன், உடனே என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து போட்டாங்கண்ணா. வீட்டு சுவத்தில் விரலை வைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டார். விரலை வைக்கிறது தப்பு இல்லை சார், அப்படி வைக்கிற இடத்துல மின்சார ஒயர் தொங்கிக்கிட்டு இருந்தது, அதுதான் தப்பு அப்படின்னா இவன்.
2: பிஜிஎம்ஏ வரலை.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஜி வி பிரகாஷ் இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் தலைவா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் காலை 7:38. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பூமி திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில் மதன் கார்கியின் வரிகளில் பாடல் கேட்கலாம்.

0: பாட்டு மாத்து, பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெட்ஸில் மதுரத்தின்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக எஸ் தாமஸ் இசையில் யுகபாரதியின் வரிகளில் ஈஸ்வரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தின்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக விவேக் வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில் மெர்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 7:57. மதுரத்தின் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக விவேக் மெர்வின் இசையில் விவேக் வரிகளில் பட்டாசு திரைப்படத்திலிருந்து பாடல்.

தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கே ஆர் தரன் வரிகளில் சிவகார்த்திகேயன் குரலில் மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் காலை 8:05. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வலம் வருகிறது. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கபிலன் வைரமுத்து வரிகளில் இமைக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக யுவசங்கர் ராஜா இசையில் செல்வராகவன் வரிகளில் நானே வருவேன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரத்தென்றலில் எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில் ஆர் வி உதயகுமார் வரிகளில் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.
3: ஐய வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
4: என்னன்னு சொல்ல?
3: ஓ யோசிக்கிறியா?
4: எப்படி சொல்ல?

நேரம் 8:35. நாம் இணைந்திருக்கிறோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் யஜமான் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் பாடல்களின் தொகுப்பில் அடுத்த பாடலாக தேவா இசையில் மனோ மற்றும் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் சீதனம் திரைப்படத்திலிருந்து.
1: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட கண்ணா.

நேரம் காலை 8:46. மதுரத்தென்றலில் வழங்கும் அடுத்த பாடலாக முத்துலிங்கம் வரிகளில் SB பாலசுப்ரமணியம் மற்றும் PS சசிரேகா இணைந்து பாடிய பாடல் செந்தூரப்பூவே திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக செந்தூரப்பூவே திரைப்படத்திலிருந்து.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இன்றைய நிகழ்ச்சியில் ஓலேட்டி வெங்கடேஸ்வரலு அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஓலேட்டி வெங்கடேஸ்வரலு அவர்கள் தம் சிறுவயதில் அச்சுத ராமசாஸ்திரி அவர்களிடம் இசை பயின்றார். பின்னர் முனுகண்டி வெங்கட

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இன்றைய நிகழ்ச்சியில் ஓலேட்டி வெங்கடேஸ்வரலு அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஓலேட்டி வெங்கடேஸ்வரலு அவர்கள் தம் சிறுவயதில் அச்சுத ராமசாஸ்திரி அவர்களிடம் இசை பயின்றார். பின்னர் முனுகண்டி வெங்கட்ராவ் அவர்களிடம் இசையில் மேற்பயிற்சி பெற்றார். டாக்டர் பினாகபாணி அவர்களிடம் சிறப்பு பயிற்சி பெற்று தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி இசை உலகின் முன்னணி இசை கலைஞரானார். இசையில் இளங்கலை பட்டம் பெற்ற இவர் அகில இந்திய வானொலி விஜயவாடா நிலையத்தில் நிலைய கலைஞராக பணியாற்றினார். இனிமையான குரலில் அற்புதமான கற்பனை வளத்துடன் கூடிய ராக ஆலாபனைகளும் நிரவல் ஸ்வரம் ஆகியவற்றை சிறப்பாக பாடும் திறனும் படைத்தவர். ஹிந்துஸ்தானி இசையிலும் ஈடுபாடு கொண்ட இவர் பிரபல ஹிந்துஸ்தானி ராகங்களையும் சிறப்பாக பாடி வந்தவர். ஓலேட்டி வெங்கடேஸ்வரலு அவர்களின் நிகழ்ச்சியில் உடன் அம்போலு முரளி கிருஷ்ணா அவர்கள் வயலின், தண்டமோடி ராம மோகனராவ் அவர்கள் மிருதங்கம். சரசி ருகாசன பிரியே நாட்டை ராகத்தில் புலியூர் துரைசாமி ஐயர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் ஓலேட்டி வெங்கடேஸ்வரலு அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அம்போலு முரளிகிருஷ்ணா அவர்கள் வயலின் தண்டமோடி.

0: मगर कुमारी
1: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை ஓலேட்டி வெங்கடேஸ்வரலு அவர்களின் பாட்டு ஒலிபரப்பானது. அம்போலு முரளிகிருஷ்ணா அவர்கள் வயலின், தண்டமோடி ராமமோகனராவ் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரை வானொலி நிலையத்தில் 10 மணியில் நாம் கேட்க இருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சிகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் குரலில் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே,
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

10:10 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்பிரமணியம் மற்றும் கே ஜே யேசுதாஸ் குரலில் தளபதி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:16 நட்பின் பெருமையை சொல்லும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் கவிஞர் வாலியின் வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையமைத்து குழுவினரோடு பாடிய பாடல் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய வானொலி 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கவிஞர் வாலியின் வரிகளில் கங்கை அமரன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மலேசியா வாசுதேவன் இணைந்து பாடிய பாடல் சட்டம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:28. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தேவா இசையில் வைரமுத்து வரிகளில் உதித் நாராயணன் குரலில் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம். நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன்னு பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம் நேயர்களே. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் விஜய் யேசுதாஸ் குரலில் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து நட்பை பத்தின ஒரு அழகான பாடல் கேட்டலாம்.

நேரம் 10:41 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பரத்வாஜ் இசையில் சிநேகன் வரிகளில் பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக பரத்வாஜ் இசையில் ஸ்னேகன் வரிகளில் யுகேந்திரன் மற்றும் பொன்னிக்குரலில் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 10:53 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் நண்பன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் காற்றலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஏஆர் ரகுமான் இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள், இனி கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கொடிவீரன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அரண்மனை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சீமராஜா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த ஒரு பாடலாக புலிவால் திரைப்படத்திலிருந்து பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இவன் வேற மாதிரி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட் வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

இத்துடன் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் இந்நாளின் நிகழ்வுகளை நிகழ்ச்சியும் நேரமுமாக. பனிரெண்டு ஐந்துக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 சங்கீத சாரல், புரிசை இஎஸ் நாகலிங்கம் அவர்களின் நாதஸ்வர இசை, கேபி காங்கேயன் அவர்களின் தவிழ், சென்னை அஞ்சலாக, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் பி தனபால் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். ஒன்று 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரத்தென்றல், 2:40 இசைப்பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் பி கிருஷ்ணமூர்த்தி, கற்றுக்கொள்பவர் ஷோபா ஸ்ரீராம், சென்னை அஞ்சலாக, 12:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3:00 மதுரத்தென்றல்.

அமைப்பு எஸ் பெரியசாமி மற்றும் எஸ் ஜான்சன், சென்னை அஞ்சலாக. மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். தேசபக்தி பாடல்கள் பாடுவோர் சிறப்பு குழந்தைகளுக்கான சூர்யா இசைப்பள்ளி மாணவர்கள், சென்னை அஞ்சலாக. 5:30 கிராமிய தென்றல். ஏ செல்வராஜ் குழுவினர் வழங்கும் நல்ல தங்கால் சரித்திரம் தோற்பாவை கூத்து பகுதி 2, சென்னை அஞ்சலாக. மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒருபட பாடல் நிகழ்ச்சி, நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து பாடல்கள். 6:30

பத்துக்கு மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா, சென்னை அஞ்சலாக. 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்திகள். மணிக்கு மண்ணும் மணியும். பசுந்தாள் உரப்பயிர் மண்வள மேம்பாடு குறித்து மதுரை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் உளவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் இளமதி அவர்கள் தரும் தகவல். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் 8:00 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரத்தென்றல். இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரத்தென்றல். 9:30 ராணி துர்காவதி, அகில பாரத நாடகம். மூலக்கதை ஹிந்தியின் யோகித் திரிபாதி, தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், அமைப்பு கே காளிமுத்து அவர்கள். 10:00 ரவிவார்ஷிய அகில் பாரதிய சங்கீத் சபா, ரிதோம் சர்கார் அவர்கள். கிட்டார் இசை, டெல்லி அஞ்சலாக. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

0: இதுவரை சங்கீத சாரலில் புரிசை ES நாகலிங்கம் அவர்களின் நாகஸ்வரைசை கேட்டீர்கள். KP காங்கேயன் அவர்கள் தவில். 1:10 FM கோல்டில் இசைமல நிகழ்ச்சியில் வி வத்சலா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் அமைந்துள்ள அவரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, BJP தலைவர் திரு நிதின் நவீன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சிறந்த நிர்வாகி, கவிஞர் என்ற நிலையில் நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பிரதமராக விளங்கியவர் என்று கூறினார். அவரது தலைமைத்துவம் நாட்டை முன்னெடுத்துச் செல்வதில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தேசப்பற்று, ஜனநாயக மாண்பு, சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பண்புகளை கொண்ட தலைவர் என்று புகழாரம் சூட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தனது வாழ்க்கையை தேச நலனுக்காக அர்ப்பணித்தவர் என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தியதில் அடல் பிஹாரி வாஜ்பேயின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் நலனையே தனது வாழ்வின் லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தன்னலமின்றி அர்ப்பணித்த தலை

0: இவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெறும் நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் சென்னை அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் 11வது பட்டமளிப்பு விழாவிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உரையாற்றுகிறார். அரசு மற்றும் தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டில் உள்ள 21 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் நாள்தோறும் 63,810 டன் சமையல் எரிவாயுவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கடந்த நிதியாண்டை விட சமையல் எரிவாயு உற்பத்தி 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும். ஜார்க்கண்டில் பணியாளர் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தலைநகர் ராஞ்சியில் கடந்த 22 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநிலத்தில் உள்ள 24 மாவட்டங்களிலும் இன்று பேரணி நடைபெற்று வருகிறது. முறைகேடு நடந்ததாக கூறி பணியாளர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கேரள மாநிலத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான ஆபரேஷன் தூஃபான் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஓணம் பண்டிகையின் போது போதைப் பொருள் கடத்தல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் தூஃபான் நடவடிக்கையின் 2வது கட்டம் திருவோணத்திற்கு பிறகு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பல்கலைக்கழக மானியக்குழு கடந்த ஜூன் மாதம் நடத்திய தேசிய தகுதி தேர்வுக்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டது. இணையதளத்தில் இதனை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த முகமை அறிவித்துள்ளது. வரும் 18ஆம் தேதி வரை 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி விடைகள் தொடர்பாக புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: கேரளத்தில் வரும் 26ஆம் தேதி திருவோணம் பண்டிகையையொட்டி இன்று தொடங்கி 10 நாட்கள் கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது. அத்தம் நாளான இன்று மக்கள் வீட்டு வாசலில் பூக்கோலமிட்டு ஓணம் கொண்டாட்டங்களை தொடங்கினர். இன்று முதல் திருவோணம் வரை 10 நாட்களுக்கு விதவிதமான பூக்கோலங்கள் இட்டு ஓணம் பண்டிகையை வரவேற்க உள்ளனர். எர்ணாகுளம் மாவட்டம் திரிபுனிதுராவில் அதச்சமயா பேரணி இன்று நடைபெறுகிறது. சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் மாதாந்திர பூஜைக்காக இன்று நடை திறக்கப்படுகிறது. ஓணம் சிறப்பு பூஜைகள் வரும் 24ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள தகுதி உடையவர்களுக்கு சுகாதார காப்பீடு வழங்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்தும் 36வது மாநிலமாக மேற்குவங்கம் விளங்க உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1.5 கோடி குடும்பங்கள் பயனடைய உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்கப்படும். மேற்குவங்கத்தில் உள்ள 1,307 தனியார் மருத்துவமனைகளும் 627 அரசு மருத்துவமனைகளும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க உள்ளன. ஒடிசாவில் நக்சலைட்டுகளை ஒடுக்க அப்பகுதியில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது மிகவும் அவசியம் என்று அம்மாநில காவல்துறை உயரதிகாரி திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்த அறிக்கையில் ஒடிசாவில் நக்சல் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அப்பகுதிகளில் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார். நக்சல் இல்லாத பகுதி என்று கூறுவதை விட வளர்ச்சியடைந்த பகுதி என்று மாற்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காற்றாடி திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் காத்தாடி விடும் திருவிழா இன்று நிறைவு பெறுகிறது. இந்த திருவிழா

0: ஆசியாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்து சுமார் 40 மேற்பட்ட காத்தாடி விடும் தொழில் முறை காத்தாடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஷார்க், ஆக்டோபஸ், சிறுத்தை புலி, சுறா, பொய்க்கால் குதிரை, ஜெல்லி ஃபிஷ், பேட்மேன் உள்ளிட்ட பல வகையான காத்தாடிகளை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கவரும் வகையில் காத்தாடிகளை காத்தாடி வீரர்கள் பறக்கவிட்டனர். அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
1: பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. கிழக்கு பெல்ஜியத்தில் நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியிலிருந்து 600 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெய்ம்ஸ் நகரிலிருந்து 500 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் வகையில் அண்டை நாடுகளான நெதர்லாந்து, செக் குடியரசு, ஸ்வீடன் நாட்டு ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளன. ஒடிசாவில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜெய்ப்பூர், பத்ரக் மாவட்டங்களின் தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. பைதரணி, கொச்சிலா ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. நாளை மறுநாள் வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. கேலேயில் நடைபெறும் இந்தியா இலங்கை இடையேயான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 2வது ஆட்டம் இன்று மழை காரணமாக தடைப்பட்டுள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நேற்றைய ஆட்ட நேர இறுதியில் 2 இழப்புக்கு 288 எடுத்தது. தேவ்தத் படிக்கல் 131 ரிஷப் பந்த் 27 களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 20 வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு மற்றும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திரப்பிரதேசம், வடமேற்கு வங்க கடற்பரப்பு, மத்திய வங்க கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 18 பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திரப்பிரதேசம், தென்கடலோர ஆந்திரப்பிரதேசம் மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் இந்நாட்களில் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் மற்றும் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வைத்துக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை அலைகளின் வேகம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திரப்பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம்

வரை அலைகளின் உயரம் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகள் 1 முதல் 1.1 மீட்டராக உயரக்கூடும். மேலும் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.1 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். ஸ்ரீகாகுளம் கடலோர பகுதிகளில் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகள் 1.3 முதல் 1.4 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஏ பி கோமலா பாடியுள்ள பாடல், இயற்றியவர் தமிழழகன்.

0: மெல்லிசை கேட்டீர்கள். நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி மதுரை. விளம்பரங்கள்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: Announced a major protest outside the chief minister's residence on August 20th and said they would continue their agitation there if their demands are not addressed. The Reform Manch has said the agitation will be intensified in the coming days and will draw inspiration from the ideas and spirit of Bhagat Singh. Mahvish Rahman, Akashwani News, Ranchi.
1: Keralam is getting into the festive spirit as the state's biggest annual festival, Thiruvonam, will be celebrated on August 26th. The Onam festivities begin today with Atham. Onam is not just a one-day festival. The formal celebrations begin on Atham Day, being observed across the state from this morning. The India Meteorological Department has forecast very heavy rainfall today at places over Arunachal Pradesh, Gangetic, West Bengal, Odisha, Uttar Pradesh and Uttarakhand, parts of Northeast India, Chhattisgarh, Gujarat, Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Gilgit-Baltistan, Jharkhand, Konkan and Goa, Madhya Maharashtra, Madhya Pradesh are also likely to receive moderate to heavy rainfall during the day. In cricket, Bangladesh secured a historic 9-wicket victory over Australia in the first test match in Darwin, Australia today. It was Bangladesh's first test win over on Australian soil and only its second victory over Australia. India is set to host the BWF World Championship starting from tomorrow till August 23rd at the Indira Gandhi Stadium in New Delhi. PV Sindhu will lead India's challenge in women's singles. In men's singles, Lakshya Sen will look to make a deep run, while Ayush Shetty faces defending champion and top seed China's Shi Yuqi in the opening round. And that is the end of this news bulletin.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 1:10.
3: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இன்றைய நிகழ்ச்சியில் இந்த சமய அறநிலையத்துறையில் துணை ஆணையராக இருந்து ஓய்வு பெற்ற பி தனபாலன் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம் சார்.
4: சார், உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: என் பெயர் தனபாலன். நான் வந்து அறநிலையத்துறையில் துணை ஆணையராக இருந்து ஓய்வு பெற்றேன்.
4: சரிங்க சார். சார், உங்களுடைய சொந்த ஊர் எதுங்க சார்? நீங்க படித்து வளர்ந்தது, உங்க பள்ளி பருவம், கல்லூரி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: எனக்கு சொந்த ஊர் வந்து மதுரை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபிஃப்த் வரைக்கும் மதுரை சிஎஸ்ஐ ஸ்கூல்ல படித்தேன். ஃபிஃப்த் டு லெவன்த் நாடார் ஹைஸ்கூல் தெக்குவாசல்ல படித்தேன். அதுக்கு காலேஜ் ஸ்டடிஸ் நாடார் ஹைஸ்கூல், நாடார் காலேஜ், நாகமலை புதுக்கோட்டையில படித்தேன்.
4: என்ன டிபார்ட்மெண்ட் சார்?
5: இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அப்புறம் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் யூனிவர்சிட்டி. பிரெஞ்சு கோர்ஸ் ஒன் இயர் படிச்சிருக்கோம், டிப்ளமோ கோர்ஸ்.
4: பிரெஞ்சும்
5: படிச்சிருக்கோம். டைம் எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்பப்போ எதாவது படிச்சுட்டே இருப்போம். படிக்கிறது இப்பவும் படிச்சுட்டே இருப்போமா? எல்லா சப்ஜெக்டை பற்றிய புக்கு, எல்லா புக்கும் எடுத்து படிச்சு. பிலாசபிலேருந்து படிப்பு என்பது வாழ்நாள் பூரா இருந்துகிட்டே இருக்கணும். இந்த மனிதன்
4: சின்ன வயசுலேருந்து இரட்டையோட ஆன பறிப்பு வரையும் புத்தகத்தோட இருக்கீங்க.
5: புத்தக பைத்தியம் கூட சொல்லலாம். அதுலேருந்து உலக விஷயங்களும் நம்ம மனசுக்கு ஒரு தெளிவும் கிடைக்கும் புக்கு நிறைய படிக்கும் போது. அதுதான் ஒரு நல்ல லைஃப்னு நான் நினைக்கிறேன்.

பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். மண் வெட்டி கையில் எடுப்பார்.

0: சார், உங்களுடைய குடும்பம், அதாவது உங்க அப்பா அம்மா, உங்க கூட பிறந்தவங்க?
1: அப்பா வந்து ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். மூணு பேர் நாங்க கூட பிறந்த மூணு அண்ணன் தம்பி, மூணு சிஸ்டர்ஸ். மூணு பேருமே இங்க மதுரையில் இருக்காங்க. ரெண்டு சிஸ்டர்ஸ், ஒருத்தர் வந்து சென்னையிலயும் இன்னொரு சிஸ்டர் கோபியில இருக்காங்க, ஒரு சிஸ்டர் வெளியூர்ல இருக்கிறாங்க.
0: நல்லதுங்க சார். சார், இப்ப நீங்க பிஏ முடிச்சீங்க, எம்ஏ முடிச்சீங்க, அரசாங்க வேலைக்கு வரணும்னு எப்படி சார் அந்த ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு?
1: அரசாங்க வேலைக்கு வரணும், மிடில் கிளாஸ்ல பிறந்த எல்லாருமே ஒரு வேலை பார்த்துதான் ஆகணும். அது எனக்கு அரசாங்க வேலை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். எங்க அப்பா எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு டிப் டாப்பா டெய்லி கிளம்பி போவாங்க, நல்லா மரியாதை பப்ளிக் மத்தியில் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மள ஒரு அரசு வேலையில இருந்தா மனசு சந்தோஷமா இருக்கும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, அது நடைபெற்றது.
0: நல்லதுங்க சார். முத முத எந்த வேலைக்கு சார் கவர்மெண்ட்ல என்ட்ரு ஆனீங்க?
1: ரெண்டு மூணு வேலைக்கு இன்ட்ரி வந்தது, ரயில்வேல வந்தது, இன்னும் அந்த நம்ம இந்த எஸ்எஸ்சி இது இருக்கு பாருங்க, அதுக்கு வந்தது. அப்புறம் நம்ம அறநிலையத்துறையில் ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்தது. இதுதான் எனக்கு செலக்ட் ஆனது. போலீஸ் எஸ்ஐயா கூட இதாக செலக்ட் ஆனால் ஃபைனல் செலெக்ஷன் ஆகலை. அதனால எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம்.
0: அதான் விடாமுயற்சியோட படிச்சுட்டே இருந்திருக்கீங்க.
1: ஆமாம், காலையில் எழுந்திரிச்சா மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்குவோம், வானத்தை பார்த்துக்குவோம், படிப்பு புக்கை படிப்போம், இயற்கையோட ஒன்றி படிப்பு ஒன்றி எல்லாம் சேர்ந்து நல்லா படித்து முன்னுக்கு ஒன்றுங்கிற எண்ணத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்போம். அது நிச்சயமாக நல்லது நடந்தது.
0: சரிங்க சார், நீங்கள் முதல் முதலில் என்ட்ரி ஆன டிபார்ட்மெண்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டில், எந்த வருஷம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சார் என்ட்ரி ஆனீங்க?
1: 1985 வந்து நான் அறநிலையத்துறை தான். அறநிலையத்துறையில் வந்து ட்ரைனிங் ஒரு 40 நாள் ட்ரைனிங் கடலூர் திருப்பாப்புலி உள்ள ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து சாட்டியகுடிங்கிற ஊரில் ஃபர்ஸ்ட் போஸ்டிங், 1985 மே அந்த டைமில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அங்கே ஜாயின் பண்ணோம்.
0: என்ன வருஷம் ஜாயின் பண்ணீங்க?
1: செயல் அலுவலர் நிலை 3,
0: ஈஓன்னு சொல்லுவாங்க, எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்.
1: ஆமாம், ஈஓ கிரேட் 3 இருக்கல பேசிக், அதுதான் ஆரம்பம் ஆகுது. அதில் ஆரம்பம் அங்கே வந்து விவசாய பூமியில் கோயிலுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட இடங்கள் தான் இருக்கும். அது தேடி பார்வையிட்டு கோயில் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு கிராம வாழ்க்கையாக இருந்தது அந்த லைஃப். சிட்டி லைஃப்ல இருந்துட்டு கிராம லைஃப் டக்குன்னு மாறும்போது வித்தியாசமாக இருந்தது எனக்கு.
0: நல்லதுங்க சார். சார், அதாவது நீங்கள் இவ்வளோ நாளுமே வந்து ஒரு மாணவராக இருந்திருப்பீங்க.
1: ஆமாம்,
0: பள்ளி பருவம், அப்புறம் கல்லூரி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க அப்படின்னு இருந்திருப்பீங்க. முத முதல் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்க 1985, அந்த வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் ஞாபகம் உங்களுக்கு இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: முதல்ல ஒரு இதாக தெரிஞ்சது, சொந்த விவசாயமே நம்ம போய் பார்க்க மாட்டோம். நம்ம எப்படி ஒரு கோயில் இடத்துல போய் இருந்து ஒரு விவசாயம் பார்த்துட்டு அந்த பண்ணை கல்டிவேஷனுங்கிறது இதை பண்ணணும். அந்த கோயிலில் பஸ்ஸில் ஏறி வரோம், வர வர அந்த கோயில் தோட்டத்தில் தெரியுது, நல்லா தெரியுது. சுத்தி தஞ்சாவூர் மாவட்டம்னா சொல்லணுமா, அவ்வளவு நல்லா ஒரு பளிச்சுன்னு பச்சை பசை. நம்ம போன இது வந்து விவசாயம் நடந்துட்டு இருக்க நேரம், அந்த இது உள்ள நுழையும் போது நல்லா ஒரு மனசுக்குள்ள ஒரு உந்துதல் சக்தி, நமக்கும் ஒரு வேலை கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு இதுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்து இனம் புரியாத சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது.

0: அவங்க முதல் மாச சம்பளம்,
1: முதல் மாச சம்பளம் அப்ப எல்லாம் ரொம்ப கம்மியான சம்பளம் தானே, 700 ரூபாய் கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு வீட்டுல இங்க இருக்கணும், வீட்டுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பி விடுவோம்.
0: எவ்வளவு அனுப்புவீங்க?
1: 700 ரூபா இல்ல 200 ரூபா அனுப்பிட்டு 500 ரூபா நான் அங்க தங்கிட்டு அங்க சாப்பாடு ரொம்ப குக்கிராம வில்லேஜஸ் எல்லாம் அவ்வளவு சாப்பாடு கூட கிடைக்காது. விவசாய கூலி அவங்களுக்கு தான், டீ கடை பண் கடை அந்த மாதிரி இருக்கும். அதை வாங்கி சாப்பிட்டு 3 வருஷம் ஓட்டிட்டோம். லைஃப் வித்தியாசமா இருந்தது.
0: சரிங்க சார்.
1: மதுரை மாதிரி ஒரு பெரிய மாநகரத்துல இருந்துட்டு அங்க போய் இருக்கிறது வந்து ஒரு நமக்குன்னு ஒரு தொழில் வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்துடும், தந்த போல ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துடும் மனிதனுக்கு.
0: சரிங்க சார். அதாவது இப்ப இஓவா ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னீங்க.
1: ஆமா.
0: அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் உங்களுடைய டிரான்ஸ்பர் ப்ரமோஷன் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் நீங்க வந்து வேலைக்கு போயிருக்கீங்க சார்?
1: அங்க 3 வருஷம் சாட்டியக்குடி வந்து நாகப்பட்டினம் மாவட்டம், அங்கிருந்து நேராக கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையத்துல சாரதா மாரியம்மன், பச்சைமலை, பவளமலை அந்த குரூப் டெம்பிள்ஸ்ல அங்க ஒரு 3 வருஷம் இருந்தோம். அதுக்கு பிறகு வந்து திண்டல் மலையில இருந்தோம். திண்டல் மலையிலிருந்து இன்னொரு சென்னியாண்டவர் கோயில்னு கருமத்தம்பட்டி பக்கத்துல இருக்குது, அங்கிருந்து அப்புறம் திருநெல்வேலி எனக்கு அடுத்த ப்ரமோஷன் போட்டாங்க செகண்ட் கிரேடு. இந்த இதுல 2 வருஷம் இருந்தோம். அது மேடை தலவாய் கட்டளை என்பது கட்டளைன்னா அந்த கட்டளை பண்ணணும், ஒரு ஊருக்கு போய் கட்டளை பண்ணணும். அந்த நில இதுக்காக எழுதி வச்சிருப்பாங்க அந்த முதலியார் ஃபேமிலி. அதை போய் பார்த்து ஒழுங்காக செய்கிறாங்களா, அதெல்லாம் வர வருதா, அது மெயின்டைன் பண்ணுறது எங்கள் வேலையாக இருந்தோம். அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு அப்புறம் பலவடி பொள்ளாச்சி வந்தேன். பொள்ளாச்சி மாரியம்மன் கோயிலில் வேலை பார்த்தோம். அங்கே இருக்கும்போது ஒரு ஐயப்பன் கோயில் புதுசாக ஐயப்பன் சேவா சங்கத்துலேருந்து நாங்கள் பொறுப்பெடுத்து எடுத்து செஞ்சு காலையில் 4 மணிக்கெல்லாம் போயிடுவோம். அந்த சீசன் டைமில் அவ்வளோ ஆர்வம். நானும் ஐயப்பன் கோயில் மாலை போட்டு போகிறவருனால ஆர்வமாக அந்த வேலையெல்லாம் செஞ்சு. பொள்ளாச்சிக்கு அப்புறம் வந்து நான் இங்கே வந்துட்டேன். சுவாமிமலை, சுவாமிமலையில் 5 வருஷம் இங்கே சூப்பரண்டாக இருந்தோம். சுவாமிமலைக்கு அப்புறம் நான் இங்கே வந்துட்டேன். ஏசி சென்னிமலை வந்தோம்.
0: ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனராக ப்ரமோஷன் வந்துச்சா?
1: ஆமாம், ஈரோடு அசிஸ்டன்ட் கமிஷனர். அப்போ சென்னிமலையும் பார்த்தோம். சென்னிமலை முருகன் கோயில் அங்கே இருந்து கும்பாசம் முடிச்சுட்டு அதே ஏசி ப்ரமோஷன் அங்கேயே ஏற்றுக்கிட்டு அங்கே ஏசியாக 2 வருஷம் இருந்தோம். ஈரோடு ஏசிக்கு அப்புறம் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில்னு சாத்தூர் பக்கம் இருக்குது,
0: விருதுநர் மாவட்டம்,
1: விருதுநர் மாவட்டம், அங்கே 2 வருஷம் இருந்தோம். அங்கேருந்து அப்படியே ப்ரமோஷனில் டிசி ப்ரமோஷன் வந்தது. டிசி ப்ரமோஷன் வந்து 2014 வந்தது. 3 வருஷம் அங்கே இது பார்த்தோம். வேலூர் திருத்தணி மகாமகத்துக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸராக போட்டாங்க 2016 நடந்த மகாமகத்துக்கு. கும்பகோணம் மகாமகத்துக்கு மகாமகம் 2016 நடந்ததில் வேலூரில் இருந்துட்டு 6 மாதம் அங்கே ஸ்பெஷல் ஆஃபீஸராக போய் இருந்து இந்த மகாமக வேலைகள், அந்த மகாமகத்துக்கு 18 கோயில் இருக்கும், கோயில்கள்லாம் கும்பாபிஷம் ஆகிறது, மகாமகத்துக்கோட செலவுகள் அந்த இதெல்லாம் பார்த்து சூப்பர்வைஸ் பண்ணுறது. அந்த 7 மந்த்ஸ் இருந்துட்டு வந்து பலபடி வேலூர் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டோம். இப்போ திருத்தணி பார்த்து, திருத்தணி பார்க்கும்போது அதோட கோயில் திருவாலங்காடு, அதில் ஒரு 18 கோயில் இருந்து அது பார்த்தேன். அப்புறம் வேலூரில் தான் வச்சு எனக்கு ரிட்டைர்மெண்ட் பார்ட்டி கொடுத்தாங்க 2017
0: ரிட்டையர் ஆனீங்க
1: ஜூனில்.
0: சரிங்க சார். இதுக்கிடையில் உங்களுடைய திருமணம், உங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்க சார்.
1: என் குடும்பத்துல வந்து நான் லேட் மேரேஜ் தான். வீட்டுல நான் வந்து சொல்லி ஊர் ஊரா மாறி நினைச்ச ஊருக்கு நான் எங்க டிரான்ஸ்பர் போட்டாலும் மாத்தி கேட்க மாட்டேன், போட்ட இடத்துல போய் ஜாயின் பண்ணிடுவோம். அதனால என்னோட பர்சனல் லைஃப் நான் அதிகமா எடுத்துக்கிறது இல்ல. 2001 தான் மேரேஜ் முடிச்சேன்
0: சார். இப்ப அடுத்ததா வந்து 2017 நீங்க ரிட்டையர்ட் ஆயிருக்கீங்க.
1: ஆமா,
0: கரெக்டாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷம் அரசு பணியில தமிழக மங்கும் குறிப்பா எல்லா கோயில்களையும் நீங்க சுத்தி பார்த்தாச்சு. உங்க லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு பசுமை மாறாத நினைவுகள் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க?
1: பசுமை மாறாத நினைவுகள், ஒவ்வொரு கோயிலுமே ஒரு அனுபவம். இந்த கோயில்ல இருக்க அனுபவம் அடுத்த கோயில்ல வராது. இந்த கோயில்ல ஒரு பசுமை நினைவுகள் இருக்கும், அடுத்து அந்த கோயில்ல ஒரு நினைவு வரும். அதுல ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடியதுன்னா நல்ல நண்பர்களை சந்திச்சது. எஸ்பெஷலி சைலேந்தர் பாபுங்கிற இவரை வந்து கோபியில ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைக்க போனதுல இருந்து அதுலேருந்து நாங்கள் நட்பு ரீதியாக லெட்ரு போட்டு பிறந்தநாள் வாழ்த்து அனுப்புறது, கல்யாணத்தை எல்லாம் மற்ற எல்லாமே அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பசுமையான நினைவாக இருக்கு எனக்கு, வந்து மன சந்தோஷம்.
0: இப்போ அந்த நட்பு இருக்கா?
1: இருக்கு இருக்கு,
0: இப்போ நட்பு தொடருது
1: தொடருது. அவங்க அந்த இதை வந்து நான் பெருசாக நினைக்கிறேன். அவங்களை இப்படி அவர் எல்லாரும் கூட நல்லா பேசுவார்.

0: 2017 உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் காலம், ரிட்டையர்ட் ஆன அந்த நாள் அந்த அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: ரிட்டையர்ட் ஆன நாள் ஈவினிங் வந்து நல்ல பார்ட்டி வச்சாங்க, அதிகாரிகள் மற்ற செயலாளர்கள் இஓஸ் எல்லாமே வந்திருந்தாங்க, எல்லாரும் நல்லா வாழ்த்தி பேசினாங்க. எல்லாரும் அட்வைஸ் சொன்னோம், நீங்க எந்த கோயில்ல வேலை பார்த்தாலும் கோயிலோட சாமிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க, சாமியை வந்து நல்லா கும்பிட்டுட்டு வேலையை பாருங்க, உங்களுக்கு லைஃப்ல எல்லாமே சக்சஸா இருக்கும், வேலைக்கு நல்லா திறம்பட பண்ணலாம், கோயிலுக்கு சின்சியரா வேலை பாருங்கன்னு அட்வைஸ் பண்ணோம். மனசளவில் எல்லாருக்கும் இது பண்ணாலும் பிரியா விடை தான் அது வந்து.
0: கண்டிப்பா சார், அதாவது அரசு பணி எப்படின்னா அதுக்கு ஒரு நாள் ஓய்வுன்னு ஒரு காலம் இருக்கு.
1: ஆமா,
0: சரிங்க சார். ரிட்டையர்ட் ஆன பிறகு இப்ப எப்படி சார் லைஃப் போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: ஒய்ஃபுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவோம், வேற எங்க புக்ஸ் லைப்ரரி போறது, காலையில வாக்கிங் போறது, இது ஒரு வித்தியாசமான லைஃபா இருக்குது.
0: கிட்டத்தட்ட உங்களுக்கு 65 ஆயிருக்கும்.
1: ஆமா,
0: உங்களுடைய 65 வந்து நீங்க இந்த வாழ்க்கை நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் என்னங்க சார்?
1: வாழ்க்கையில பணம் தான் முயற்சி பண்ணிட்டு வாழ்க்கை போறோம், அதுக்காக உடம்பு கெடுத்து கூடாது, லைஃப கெடுத்து கூடாது. பணம் நமக்கு சேர வேண்டிய பணம் நம்ம உழைச்சா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுக்காக அடுத்த சண்டை போடுறது, கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் யாருமே செய்யக்கூடாது. பணம் நமக்கு வர வேண்டியது வந்து நம்ம நேர்மையா ஒரு உழைச்சா நிச்சயமா கிடைக்குது. இந்த விஷயத்திலுமே
0: நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க.
1: நேர்மையா இருக்கணும், அதனால நிம்மதி கிடைக்குது, ஹெல்த் நல்லா இருக்குது, ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் ஒன்றும் வராது. இதுதான் முக்கியம்.
0: கண்டிப்பா
1: வாழ்வே குறைவற்ற செல்வங்கிறாங்கல்ல.
0: அதாவது டெப்டி கமிஷனர் கேடர்ல இருந்து அந்த நேர்மையை பத்தி சொல்றீங்க. நேர்மையா இருந்தோம்னா நிம்மதியா இருக்கலாம், நிம்மதியா இருந்தோம்னா ஆரோக்கியம் வரும் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப நல்ல தகவல் சார். சார், ஒவ்வொரு ஆணின் வீட்டுக்கு பின்னாடி பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு கடைநிலை ஊழியர், ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபிசரா இருந்து டெப்டி கமிஷனர் ரேங்க் வரைக்கும் போய் ரிட்டையர் ஆயிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்குமே வந்து லைஃப் பீஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு காரணமானவங்க யாரு, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நான் வசந்தி, என் மனைவியை சொல்லுவோம்.
0: ஏன் சார்?
1: அவங்க சந்திக்க முந்தி ஒரு டைலமான லைஃபா இருந்தது. அவங்களுடைய என் மனைவி ஆன பிறகு எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள்ல வந்து நல்லபடியா. ரெண்டு பேரும் அடிக்கடி டூர் போவோம், நிறைய ஒரு அந்யோன்யமான தம்பதிகள் ஆனது அவங்களோட பரிசுதான் நினைக்கிறேன். அவங்க தான் எனக்கு லைஃப்ல இவ்வளவு தூரம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும்
0: காரணம். பக்கபலமா இருக்காங்க,
1: பக்கபலமா இருக்காங்க.
0: அவங்களுக்கு இந்த விஷயம் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புறீங்களா?
1: நன்றி, என்னென்ன நன்றி சொல்லிட்டே தான் இருப்போம், நன்றி சொல்லிட்டு இருப்போம்.
0: ரொம்ப சந்தோஷம் சார்.

0: சார் அடுத்து உங்களோட பொழுதுபோக்கு, இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, இப்ப வீட்டுல உங்களோட பொழுதுபோக்கு என்னென்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பொழுதுபோக்குக்கு வந்து புக்ஸ் படிப்பேன், ரமணர் மகரிஷி புக்ஸ் படிப்பேன்.
0: அதுவும் ஆன்மீக புக்கு தானங்க சார்?
1: அது ஆன்மீக பிலாசபி, அது பெரிய பிலாசபி, அது படிக்க படிக்க கேன் தண்ணி மாதிரி ஊறிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் கிச்சன்ல கொஞ்சம் இது பண்ணிக்குவோம், சர்வீஸ் பண்ணுவோம், கிச்சன் சர்வீஸ், வீடை சுத்தப்படுத்துறதுன்னா பிடிக்கும், அதுவும் பிடிக்கும். இதுல டைம் பாஸ் ஆயிடுது. அப்புறம் வேற அனாவசியமான வேற கெட்ட பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால சிகரெட் அடிக்கிறது இது பண்றது இந்த பழக்கங்கள்ல இதுல டைம். நம்ம நல்ல விஷயத்துல கவனம் செலுத்தும் போது கெட்ட விஷயம் ஒண்ணுமே நமக்கு வராது, சான்ஸ் கிடைக்காது. பொழுதுபோகிறது வீட்டுல இருக்கிறது ஒரு பொழுதுபோக்கு, சினிமாவுக்கு போறது. இப்ப சென்னையில இருக்கிறதுனால பீச்சு போவோம், கோவில் போவோம், இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு தான் போயிட்டு இருக்கு.
0: சார் அரசு பணியில கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் வேலை பார்த்திருக்கீங்க, எத்தனையோ அதிகாரிகள் பொதுமக்கள் எல்லாரையும் சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய இந்த அனுபவத்துல இன்றைய கால இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
1: இந்த கால இளைஞர்கள் வந்து பெற்றோர் வந்து மதிச்சு நடக்கணும், தீய பழக்கத்துக்கு எதுக்கும் அடிக்ட் ஆயிடக்கூடாது. அது வந்து தன்னையும் கெடுத்து தன்னோட சுத்தம் எல்லாத்தையுமே இதாயிரும். அதனால நல்ல விஷயங்களை நினைக்கணும், பலமே வாழ்வு பலவீனமே மரணங்கிற மாதிரி பலமான சிந்தனைகள் தான் இருக்கணும். சிந்தனைகள் பலம் வந்துட்டா எல்லாமே வாழ்க்கையில ஒன்னொன்னுமே பலமான நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்திய இளைஞர்கள் எல்லாமே நம்மளோட எல்லாம் புத்திசாலியா இருக்கிறாங்க, அது தெரிஞ்சுக்குது. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க விரக்தி ஆகக்கூடாது, எந்த விஷயத்திலும் விரக்தி ஆகக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு தன்னம்பிக்கையோட செயல்பட்டா எல்லாமே 100% சக்சஸ் ஆயிடுங்கிறது என்னோட அனுபவத்துல சொல்றேன். முடியாது எதுவும் இல்லை, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருங்க மாதிரி. முயற்சி வந்து அவங்க எதுல மோட்டிவ் இருக்காங்களோ அந்த முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது நிச்சயமா சக்சஸ் உண்டு, விரக்தி ஆயிடக்கூடாது. அதுதான் பெரிய

0: பாட்டு கேட்கற பழக்கம் உங்களுக்கு இருக்கா சார்?
1: பாட்டு கேட்பேன்.
0: கேட்பீங்க? இந்த பாட்டு நான் எப்ப கேட்டாலும் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா எந்த பாடல் சார் கேட்பீங்க?
1: எனக்கு பிடிச்சா அப்ப சின்ன வயசுல இருந்தே அந்த இந்த பாட்டு பாடும் போதே என்ன அறியாம ஒரு மனசுக்கு குதூகலமா இருக்கு. இந்த ரோஜா மலரே ராஜகுமாரின் பாட்டு இது பண்ணும்போது
0: அது கொஞ்சம் பாட்டு கேட்டுங்க சார்.
1: ரோஜா மலரே ராஜகுமாரி அருகில் வரலாமா?
0: நல்லதுங்க சார். உங்களுடைய இந்த விருப்ப பாடலாக இந்த நிகழ்ச்சியில இந்த பாடல் ஒழிக்கும் சார்.

0: சார், ரொம்ப அழகாவே உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்க சார். மதுரையில பிறந்து மதுரையில படித்து உங்களுடைய முதல் பணியா வந்து இந்து சமய அறநிலையத்துறையில நாகப்பட்டினம் மாவட்டத்துல உங்க பணியை தொடங்கினீங்க எக்ஸிகூட்டிவ் ஆபீசரா. இறுதியில வந்து 2017 வந்து வேலூர் மாவட்டத்துல துணை ஆணையரா வந்து பணி ஓய்வு பெற்றீங்க சார். இதுல உங்க லைஃப்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள், உங்க குடும்ப பின்னணி, உங்களுடைய இந்த அளவுக்கு நீங்க நல்லா இருக்கிற காரணகர்த்தா உங்க மனைவி அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை எங்களுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் அகில இந்திய வானொலியின் சார்பாக எங்களுக்கு மனமார்ந்த நன்றி
1: நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

சிறந்து எந்த

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்குகிறது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் சென்னை விமான நிலையத்தில் அவரை வரவேற்றனர். சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர், தஞ்சையில் நடைபெறும் கல்வி இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்கிறார். செங்கல்பட்டில் உள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்குகிறார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி மற்றும் வெள்ளி விழா நிறைவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். இந்நாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், தேச சேவையில் தம் வாழ்நாளை அர்ப்பணித்த தொலைநோக்கு பார்வை கொண்ட சிறந்த அரசியல் ஆளுமை திறன் கொண்டவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், வாஜ்பாயின் உன்னதமான ஆளுமையும் தலைமைத்துவமும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உத்வேகத்தை அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் நலனை தமது லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அயராது உழைத்தவர் வாஜ்பாய் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தேச வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்டவைகளுக்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்புகளை தாம் என்றென்றும் நினைவு கூர்ந்து தலைவணங்குவதாக அவர் கூறியுள்ளார். 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு, காடு வளர்ப்பு, காட்டுத்தீ மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. முன்னதாக பருவநிலை மாற்றம், நிலையான வளர்ச்சி தொடர்பான சுற்றுச்சூழல் பணிக்குழு தொடர்பு குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இதனிடையே மீள்திறன் மிக்க எதிர்காலத்திற்கான புத்தாக்கம், ஒத்துழைப்பு, மாற்றம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள்

0: தொடர்பான கூட்டம் புனேயில் நாளை தொடங்குகிறது. வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உறுப்பு நாடுகளின் தகவல் தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறவுள்ளது. பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தோனேஷியா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் இணைய பாதுகாப்பு, மின்னணு தொழில்நுட்ப சூழல் குறித்து விவாதிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ரித் தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அங்குள்ள ப்ளூமேரியா தோட்டம், ஆலமரை சோலை, போன்சாய் தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிடலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இத்தேர்வு எழுதிய தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விடை குறிப்புகள் மீது இம்மாதம் 18ஆம் தேதி வரை தங்களது ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம். ஆட்சேபனைகளை தெரிவிக்கும் கேள்வி ஒவ்வொன்றுக்கும் 200 ரூபாய் கட்டணம் வசூலிக்கும் என்று முகமை கூறியுள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டங்கள் முடிவடைந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை நாளை மீண்டும் கூடுகிறது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 10,185 கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள், ஊரணிகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்க உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை நீங்களாக 37 மாவட்டங்களுக்கு 507.92 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக தூர்வாரும் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பின் போது உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்று சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பின் போது மயக்கமடைந்த காவலர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாடு முழுவதும் பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரம் இன்று தொடங்கியது. வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாய பயிர் மகசூல் பாதிப்பு, தோல் அரிப்பு, ஒவ்வாமை, சுவாச கோளாறு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த களைச்செடிகள் பூக்கும் முன்பே வேரோடு களைய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்று திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. இச்செடிகளை அகற்றும்போது கையுறை, முகக்கவசம், காலணியை கண்டிப்பாக அணிய வேண்டும் என்றும், பாதுகாப்பான முறையில் இதனை நீக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கான EKYC சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்றுடன் கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் வாடிக்கையாளர்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. பயனாளர்கள் இணையதளம் வாயிலாகவோ அல்லது நேரிலோ இதனை சமர்ப்பிக்கலாம். தமிழகம் முழுவதும் விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் நாளை நடைபெறுகிறது. 1 முதல் 19 வயது வரையிலான குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர், பெண்கள் உள்ளிட்டோர் குடற்புழு நீக்க மாத்திரைகளை இம்முகாமில் பெற்றுக்கொள்ளலாம். அரியலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டம் பயிர்க்கடன் தங்களது நிலங்களுக்கு தேவையான உரங்களை பெறுவதற்கு விவசாய அடையாள அட்டை எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். வேளாண் பெருமக்கள் இதனை பெற அருகில் உள்ள வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நிலம் சம்பந்தமான ஆவணங்களை சமர்ப்பித்து பயனடையுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் வேளாண் பெருமக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு செயல்பட்டு வந்த இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தில் வாகனங்கள் தீக்கிரையாயின. இவ்விபத்து குறித்து சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. மல்லிகைப்பூ கிலோ ஒன்றிற்கு 700 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மாவட்டம் என்பதால் விவசாய

0: இடத்துக்கு அடுத்தபடியாக சங்கரன் கோவில், தென்காசி உள்ளிட்ட பல பகுதிகளில் பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்கின்றன. இங்கு விளைவிக்கக்கூடிய பூக்கள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுவதால் எப்போதுமே பூக்கள் வரத்து என்பது அதிகமாக காணப்படும். இந்த நிலையில் அண்டை மாநிலமான கேரளாவில் ஓணம் பண்டிகை விரைவில் துவங்கப்படும் நிலையில் இன்று மல்லிகைப்பூ கிலோ ஒன்றுக்கு 700 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் கிலோ ஒன்றுக்கு விற்பனை செய்யப்படுவது இதனால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: நெல்லை பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு நாளை முதல் அனுமதி வழங்கப்படுவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி விதிக்கப்பட்ட 10 நாட்கள் தடை இன்றுடன் நிறைவடைவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காரையாறு சொரிமுத்தையனார் கோயில் அமைந்துள்ளது. இங்கு ஆடி அமாவாசை 12ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் கடந்த 7ஆம் தேதி முதல் வருகிற 14ஆம் தேதி வரை சோதனை சாவடிகள் மூடப்பட்டு அகஸ்தியர் அருவி மற்றும் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. கோவில் திருவிழா முடிந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அந்த பகுதியை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இன்று இந்த தூய்மை பணி முடிவடையுள்ள நிலையில் நாளை முதல் சொரிமுத்தையனார் கோவில் மற்றும் அகஸ்தியர் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் செல்லலாம் என வனத்துறையினர் அறிவிப்பு வழங்கியுள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: அகமதாபாத்தில் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் குரூப் டி பிரிவில் இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று 7:30 நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகள் புதுதில்லி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நாளை தொடங்குகிறது. அமெரிக்கா பிரவுன்ஸ் பர்கில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் கல்யாணா புனாச்சா, ஈக்வடார் ஆன்சலான் இணை முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்குகிறது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: தகுமா இழுக்க இழுக்க வரும் இன்பம் உபயிருவிலே தரும் துன்பம்.
1: ஒரு மாதிரியா இருக்கீங்க
2: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி வானொலி இசை ஜாலமாக வலம் வருகிறது. மதுரத்தென்ற மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வித்யாசாகர் இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் ஹரிஹரன் குரலில் கண்டேன் காதலை திரைப்படத்திலிருந்து

நேரம் 2:20. செவிகளுக்கு தேன்மலையை பொழியும் மதுரத்தென்றலின் அடுத்த பாடலாக ஜி.வி. பிரகாஷ் இசையில் சேவல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக ஸ்ரீகாந்த் தேவா இசையில் நா முத்துக்குமாரின் வரிகளில் ஹாரிஸ் ராகவேந்திரா குரலில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 2:30 மதுரத்தின்ற நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் விவேகா வரிகளில் மாற்றான் திரைப்படத்திலிருந்து

0: நேரம் 2:40 ஆகாஷ்வாணி இசைப்பயிற்சி. எந்நேரமும் ஒரு காலை தூக்கி தோடிராகம் ஆதிதாளத்தில் அமைந்த மாரிமுத்தா பிள்ளை பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கற்பிப்பவர் பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மாணவி சோபா ஸ்ரீராம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம். போன கிளாஸில் உனக்கு 3 சங்கீதம் சொல்லிச்சிருக்கேன். அதை முடிஞ்சு நான் ஒரு தடவை பாடிட்டு அப்புறம் அனுபவிக்கப்படும். ஒரு தடவை ஒன்று ரெண்டு தடவை கரெக்டாக பாடுங்க. இங்கே

ஏ பொண்ணா, ஸ்வரங்கிறது வேண்டிதான், ஸ்வரம் வேண்டாம் இல்லை. ஸ்வரத்துக்கு அப்பாற்பட்ட பாவங்களும் இருக்கு, அதுக்கப்புறம் சொரூபம் இருக்கு. அந்த சொரூபத்தை நம்ம பார்க்க முடியும். ஸ்வரங்கிறது உங்களுக்கு ஸ்கெலிட்டல் மாதிரி சாரி பாமா, அது வெடுக்கணும். அது வரும்போது அந்த ராகத்தினுடைய சொரூபத்தை நம்ம பார்க்குறோம்.

அதாவது தொட்டடங்கள்ல அந்த ராகத்தினுடைய சாயை பிரகாசிச்சுடணும். ஏ அந்த அந்த கொஞ்சம் அதை விட்டு கூட நகரக்கூடாது. ராகத்தினுடைய சுரூபம் அப்படியே அப்படியே தேன் மாதிரி.

நான் மொட்டை அடிக்கல தபாகமா அந்த மாவிலேயே ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் இருக்கு. எல்லாம் சேர்ந்துதான் கனி அசைவு கமகம் ஆதர் ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் சின்ன ஒரு ஜாரு எல்லாம் சேர்ந்து தானே அந்த ராகத்தினுடைய அழகு. பொன்னாட பொன்னாட போ லயனை வச்ச மாதிரி அந்த ராகத்தினுடைய ஒரு ஸ்கேல் போட்டு போயிருக்கு இழுத்தாப்பிருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நான் அங்கே.

இந்த சைடு இந்த மேற்கால சங்கீதிகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே கொடுத்துருவா. முதல்ல இந்த சங்கீதிகள்லாம் மேற்கால சங்கீதி ஸ்புரித்த சங்கீதிகள்லாம் இந்த ஸ்புரித்த சங்கீதிகள்லாம் முதல்ல கொடுக்கும்போது ட்ரெயின் கொடுக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு சொடுத்துருவா. அப்போ அந்த சங்கீதி விழும்போது புஷ்டியாக வரும். நன்னாட அந்த ஒரு சேதாரம் கொடுக்காது அப்படி இருக்கும் அங்கே பண்ண.

0: இது வரைக்கும் சொல்லிட்டுருக்கேன், என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் படிக்காமி அந்த மாதிரி தான் ஃபர்தராக போகலாம்.
1: சரி சார், வணக்கம் சார்.
2: இசைப்பயிற்சியில் என்று மாரிமுத்தா பிள்ளை பாடலை கற்றுக்கொண்டோம். கற்பித்தவர் பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவி ஷோபா ஸ்ரீராம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் 4 சென்டிமீட்டர், இளையான்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், நீலகிரி மாவட்டம் உட்பிரையர், ஹாரிசான், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கரம்பக்குடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், கூடலூர் பஜார், மேல்கூடலூர், குடுமியான்மலை, சந்தியூர், தேவாலா, பொன்னமராவதி, கிளன்மார்கன், வால்பாறை, சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.7 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, கரூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மழை பற்றிய எச்சரிக்கை. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதியன்று நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை. 20ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை சற்று அதிகரித்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி 20ஆம் தேதி வரை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும்.

குறைந்தளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 23.9 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 20 தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இக்கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக வேகம் எடுக்கும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.3 முதல் 1.4 வரை, திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.2 முதல் 1.5 மீட்டர் வரை வேகம் எடுக்கக்கூடும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 3 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ கிட்ஸில் மதுர தென்றல். இன்றைய மதுர தென்றல் நிகழ்ச்சி பெண் குழந்தையை பெற்றவர்களை பெருமைப்படுத்தும்படி ஒரு பெண் குழந்தையின் வளர்ச்சி நிலைகளை அவள் வாழ்க்கை நிலைமையோடு சேர்த்து பிரதிபலிக்க காத்திருக்கிறது. வாழ்ந்த வாசத்தில் வந்து உதித்த பூக்களின் வண்ணம் கொண்ட மகள்தான் தன் வாழ்க்கையின் அர்த்தம் என பாடும் தந்தையின் உணர்வினை பிரதிபலிக்கும் பாடல். சின்ன கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் ஜானகி குரலில்.

நேரம் 3:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1869 கிலோ கிட்ஸில் மதுரை தென்றல். தன் மகளின் கண்ணுக்குழியில் மாட்டி தவித்து அவள் தன் பாஷையில் இதயத்தை தொலைத்த தந்தையின் கதை கேட்போமா? சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில், சங்கர் மகாதேவன் மற்றும் நா. முத்துக்குமார் குரலில்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தையே காட்ட சொல்வேன் என்ற தன் தந்தையுடன் தெரிந்து தெரியாததை பார்க்க போற மகளின் வாழ்க்கை பயணத்தை ரசிப்போமா? என்னை அறிந்தாள் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், வெண்ணிதையால் தாமரை மற்றும் மகாநதி குரலில்.

நேரம் 3:13. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ கிட்ஸில் மதுரை தென்றல். கல்லு வச்ச கம்மல் தளவாட சங்கலி மாமன்காரன் காலடியில் வச்சிருக்க ஆசைக்கு போட்டு அழகண்ண காட்டும் குமரி பெண்ணின் வெக்கத்தை பிரதிபலிக்கும் பாடல் காதல் திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பெண் குழந்தையின் வளர்ச்சி நிலைகளை மையப்படுத்திய திரைக்காணங்களை மதுரை தண்டலில் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 3:19. உலகத்தை பெறுவதற்காக முயற்சி செய்து இலக்குகளை அடைய போராடும் பள்ளிக்கூட பயணத்தை நினைவூட்டும் பாடல் சாட்டி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 3:23. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ கிட்ஸில் மதுரை தென்றல். நெஞ்சில் வலிமை கொண்டு உயர்ந்து நிற்கும் பெண்ணினத்திற்கு நன்றி கடன் தீர்ப்பதற்கு வணங்கிடும் ஆணினத்தின் உணர்வினை பிரதிபலிக்கும் பாடல் பிகில் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரகுமான் இசையில்.

நேரம் 3:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 கிலோ கெட்ஸில் மதுர தென்றல். உள்ளம் கிள்ளும் அந்த கள்ளச்சிரிப்பில் மெல்ல சிவந்த புது பெண்ணின் உள்ள கிளர்ச்சியை நம் தமிழ்நாட்டு பாணியில் எடுத்து சொல்லும் பாடல் காற்று வெளியீடை திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பெண் குழந்தையின் வளர்ச்சி நிலைகளை மையப்படுத்திய திரைக்காணங்களை மதுரை தண்டலில் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 3:35. டும்டும் கொட்டி கலகட்டும் கல்யாணத்தில் மன வாழ்க்கையை பிரதிபலிக்கும் பாடல் தர்பார் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 3:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோ கிட்ஸில் மதுர தென்றல். கண்ணும் காற்றாய் நிறைந்து ஊனும் உயிருமாயான தன் பிள்ளை என்னும் சொத்திற்கு மொத்தத்தையும் கொடுத்து பல்லாண்டு வாழ வாழ்த்தும் தாயின் உள்ள கிளர்ச்சியை கேட்போமா? முப்பொழுது முன் கற்பனைகள் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பெண் குழந்தையின் வளர்ச்சி நிலையை மையப்படுத்திய திரைக்கானங்களை மதுரை தண்டலில் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 3:46. பெயர் சொல்ல பிறந்த பிள்ளை இனி வரும் ஜென்மத்திலும் உன் பிள்ளையாய் பிறக்க தன் தாயிடம் கேட்கும் மரத்தை கேட்போமா? எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தேவா குரலில்.

நேரம் 3:53. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ கிட்ஸில் மதுரை தென்றல். நம்ம வீட்டில் பெண் குழந்தை இருப்பதே சந்தோஷம்தான். அவளுடன் சேர்ந்து அடைமலையாய் பெய்யும் சந்தோஷத்தில் ஆசை ஆசையாய் வாழும் இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தில் நாமும் நனைவோமா? ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் குரலில்.

0: ఆకాశవాణి
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் படைப்பாக நேயர்கள் கேட்கவிருப்பது பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். இதில் நடிப்பவர்கள் தர்மன் டி எஸ் சிவபிரகாசம், அர்ஜுனன் வி விஸ்வேஸ்வரன், பீமன் வேடிச்சிப்பாளையம் பி நடராஜன், அசரீரி மற்றும் விராட அரசன் எம் வி சபரிதாசன், கீசகன் புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், திரௌபதி டி ஆர் ராஜேஸ்வரி, சுதேஷ்னை லக்ஷ்மி ரவி. பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம்.
2: தம்பிகளே, அந்த மானை அப்படியே அதை சுற்றி வளையுங்கள். வாருங்கள்
3: அண்ணா, இந்த பக்கம் இப்படி இப்படி. ஏ மானே, உன்னை என்ன செய்கிறேன்பா?
2: அர்ச்சனா, வேண்டாம், அம்பை எய்யாதே. அந்த மானை உயிருடன் பிடிக்க வேண்டும்.
4: நகுலா, இப்படி இப்படி வா. சகாதேவா, அப்படி போ, விடாதே. ஏ மானே, நீ மட்டும் இந்த பீமனின் கைகளில் சிக்கி இருந்தால்?
2: பீமனே, மானை உயிருடன் பிடிக்க வேண்டும். ஞாபகம் கொள், என்னமாய் ஓடுகிறது இந்த மான்? துள்ளி ஓடும் புள்ளிமான் குட்டியே, உன்னை விடவே மாட்டேன்.
3: அண்ணா, இந்த பக்கமாகத்தானே அந்த மான் வந்தது? எங்கே சென்றிருக்கும்?
2: மாயமாய் மறைந்து விட்டதே அர்ச்சுனா. ஆமாம், நகுலனும் சகாதேவனும் எங்கே?
3: அதோ பாருங்கள், தூரத்தில் தேடியபடியே நம்மை நோக்கி வருகிறார்கள்.
2: பீமனே, புதர்களில் எல்லாம் பார்த்து விட்டாயா?
4: பார்த்தாயிற்று. புதர்களை பிடுங்கி எரிந்தும் ஆயிற்று. மன்னித்து விடுங்கள், அந்த மானை துரத்துக் கொண்டுதான் வந்தேன். மாயமாய் மறந்து விட்டதே.
3: ஆம், அது மாயமானாகத்தான் இருக்க வேண்டும். நான் வறண்டு போனதுதான் மிச்சம்.
2: சே, அந்த பிராமணனுக்காக இந்த அற்ப காரியத்தை கூட செய்ய முடியாமற் போய்விட்டதே நம்மால்.
3: அண்ணா, அரணிக்கட்டை மானின் கொம்பிலே மாட்டிக்கொண்டிருப்பதைக் கண்டேன் நான்.
2: அரணிக்கட்டைகளை தேய்த்தால் நெருப்பு எழும். அந்த பிராமணன் அதை வைத்துதான் இந்த காட்டிலே அக்னிஹோமம் செய்து கொண்டிருந்தான். எத்தனை கவலையோடு ஓடிவந்து சொன்னான் அதை. அந்த மானிடமிருந்து மீட்டுக் கொடுக்க நம்மால் முடியவில்லையே அர்ச்சனா. எல்லாம் நேரம். இந்த காட்டிலே கல்லும் முள்ளும் கதிரவனும் மழையும் நம் மேனியை வருத்த 12 ஆண்டுகள் முழுமையாக கழிய இன்னும் சில நாட்களே உள்ளன. வனவாசம் முடியும் நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு சோதனையா?
3: அண்ணா, அதற்காகத்தான் நான் அப்பொழுதே அந்த மானின் மீது அம்பினை குறிவைத்தேன். ஆனால் நீங்கள் தான் அம்பினை எய்ய விடாமல் என்னை தடுத்து விட்டீர்கள்.
2: அர்ஜுனா, நம் தந்தை பாண்டு மகாராஜா மான் என்று நினைத்து மான் உருவில் இருந்த ரிஷியை கொன்றுவிட்டு எத்தனை சோதனைகளை அனுபவித்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. அதை நினைத்துதான் வேண்டாம் என்றேன். தம்பி அர்ச்சனா, தண்ணீர் தாகம் என் நெஞ்சை அடைக்கிறது. நாவும் வறண்டு போய்விட்டது. நாம் காட்டில் நெடுந்தொலைவு வந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன். அதோ பார், அந்த மரத்தின் உச்சியில் ஏறி எங்காவது தண்ணீர் இருக்கின்ற குளமாவது ஆறாவது தென்படுகிறதா என்று பார்.
3: அண்ணா, தூரத்தில் தண்ணீரை அடுத்து வளரும் செடிகொடிகளும் கொக்குகளும் தென்படுகின்றன. நிச்சயமாக அந்த இடத்தில் பொய்கை இருக்க வேண்டும்.
2: அர்ச்சனா, தம்பி நகுலனை அனுப்பி அந்த இடத்தில் தண்ணீர் ஏதும் கிடைத்தால் எடுத்து வரச் சொல்.
3: நல்லது அண்ணா. நகுலா, தம்பி நகுலனே, போய் தண்ணீர் எடுத்து வா.

0: என்ன இது? தண்ணீர் கொண்டு வர சென்ற நகுலனையும் காணோம். நகுலனை தேடிச் சென்ற தம்பி சகாதேவனும் இன்னும் திரும்பவில்லை. எனது தாகம் அதிகமாகிவிட்டதே. அர்ச்சனா, நீ சென்று என்ன நடந்தது என்று பார்த்து வாயே.
1: இதோ இதோ புறப்பட்டேன் அண்ணா. எத்தனை அழகான பொய்கை, இதுவரை நான் பார்த்ததே இல்லை.
2: ஐயோ, இது என்ன கொடுமை! என் தம்பிகள் நகலனும் சகாதேவனும் ஏன் இப்படி பொய்கை கரையில் விழுந்து கிடக்கிறார்கள்?

0: ஆஹா, இத்தனை அழகான பொய்கை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. ஐயோ, இது என்ன கொடுமை! என் தம்பிகள் நகலனும் சகாதேவனும் ஏன் இப்படி பொய்கைக்கரையில் விழுந்து கிடக்கிறார்கள்? மயக்கமாக இருக்குமோ? இருக்கும், இருக்கும். எனக்கும் தாகமாக இருக்கிறது. முதலில் பளிங்கு போன்ற இந்த நீரை அருந்தி பிறகு தம்பியர்கள் முகத்தில் தண்ணீர் தெளிப்போம். யாரது குரல் மட்டும் கேட்கிறதே? அசரீதியே, நீ யார்? எங்கிருந்து பேசுகிறாய்? என் பெயர் உனக்கு எப்படி தெரியும்? ஏய், நீ யாராக இருந்தாலும் வெளியே வா, உன்னை ஒரு கை பார்த்து விடுகிறேன்.
1: அர்ஜுனா, சாகசம் செய்யாதே. இது என் வசம் உள்ள பொய்கை, கவனத்தில் கொள். குந்தி புத்திரனே, என் கேள்விகளுக்கு விடை கூறிவிட்டு தண்ணீரை குடி. இது என் கட்டளை.
0: கட்டளையா? என்னிடமா?
1: ஆமா, உன் தம்பியர் நகரனும் சகாதேவனும் என் சொல்லை மீறினார்கள். இப்போது விழுந்து கிடக்கிறார்கள், போதுமா?
0: நான் வறண்டு விட்டது அசிரீரியே. முதலில் நான் தண்ணீரை குடித்து விட்டு பிறகு உன் வினாக்களுக்கு விடையளிக்கிறேன். என்னை தடுக்காதே.
1: நில் அர்ஜுனா, என் பேச்சை நீ மீறினால்
0: என்னவாகும் என்று பார்த்து விடலாமே. ஏ அசிரீரியே, இதோ என் கையில் கண்டிபவில் இருக்கிறது. அசிரீரியாம், மிரட்டலாம், என்னிடமா? இதோ தண்ணீரை பருகப் போகிறேன். அடைக்கிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன் அண்ணா?

0: போனவர்கள் மூவரும் திரும்பவில்லையே, என்னவாக இருக்கும்? பொய்கையை தேடி இன்னுமா அலைகிறார்கள்? பீமனே,
1: உத்தரவு அண்ணா, இதோ செல்கிறேன். ஆ, தம்பியர்களே, நகுலா, சகாதேவா, அர்ச்சுனா, இது என்ன சோதனை? அர்ச்சுனா எழுந்துரு, நகுலா, சகாதேவா எழுந்திருங்கள், பீமன் நான் வந்திருக்கிறேன். என்ன வேதனை இது? பொய்கை கரையில் சிலையாக கிடக்கிறார்களே, மயக்கமோ? தாகமாயிருக்கிறது எனக்கு. முதலில் தண்ணீரை பருகிவிட்டு பிறகு தம்பியர் முகத்திலும் தெளிக்கலாம்.
2: பீமனே, நில்!
1: யாரது?
2: இது என் பொய்கை.
1: மூடு வாயை!
2: உனக்கு நேரம் சரியில்லை.
1: பரவாயில்லை, போய் வா.
2: என்னிடம் ஓதாதே, நான் புத்திசாலி.
1: என்னிடமும் பகைக்காதே, நான் பலசாலி.
2: ஏ பீமனே, நான் சொல்வதை கேள். எனது கேள்விகளுக்கு நீ விடை கூறிய பிறகே உனது தாகத்தை என் பொய்கையில் தணித்துக் கொள்ளலாம்.
1: என்ற திமிர் உனக்கு? என் நாக்கு வறண்டு விட்டது, இந்த நேரத்தில் விவாதமா? தைரியம் இருந்தால் என் முன்னால் வந்து நின்று தடுத்துப்பார், பிறகு தெரியும் செய்தி.
2: உனது மூன்று தம்பியரும் என் பேச்சை கேட்கவில்லை.
1: ஓ, அப்படியா? நல்லதாயிற்று, இப்பொழுது நானும் உன் பேச்சை கேட்கவில்லை. போதுமா?
2: நில், குந்திபுத்திரனே, நில்லடா, நில்.
1: நீ யாரடா என்னை தடுப்பதற்கு? அசரீரியே, வெளியே வா, இதோ தண்ணீர் குடிக்க போகிறேன், முடிந்தால் தடுத்துக்கொள். என் நெஞ்சு என்னமோ செய்கிறதே.
0: என்ன ஆகிவிட்டது என் சகோதரர்களுக்கு? முதலில் நகுலனையும் சகாதேவனையும், பிறகு அர்ஜுனனையும் பீமனையும் அனுப்பினேன். இதுவரையில் நால்வரும் திரும்பவில்லையே. கவலை என்னை கசக்கி பிழிகிறதே. தண்ணீரை தேடி காட்டில் திரிகிறார்களோ? என்ன

0: ாலும் தாகத்தை இனி பொறுத்துக் கொள்ள முடியாது. சரி சரி, நாமும் அவர்கள் சென்ற திசையிலே சென்று பார்ப்போம். ஐயோ, மோசம் போனேனே, மோசம் போனேனே, என் நான்கு முத்துக்களையும் இழந்தேனே. தம்பி, தம்பி பீமனே, உன் சபதமெல்லாம் வீணாயிற்றே, வீணாயிற்றே, வீணாயிற்றே. தெய்வ வாக்கும் பொய்யாகுமோ? அர்ஜுனா, உன் அண்ணன் தர்மன் வந்திருக்கிறேனடா. நகுலா, சகாதேவா, இந்த தர்மன் அழைக்கின்றான். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவன் யார்? யார் அவன்? உங்களை கொல்லும் சாமர்த்தியம் படைத்தவன் யார்? யார் அவன்? இதுவும் துரியோதனின் சதியாக இருக்குமோ? 12 ஆண்டுகள் வனவாசம் முடிய போகின்ற இந்த நேரத்தில் இப்படி ஒரு சோதனையா? இப்படி ஒரு சோதனையா? திரௌபதிக்கும் தாயார் குந்தி தேவிக்கும் நான் எப்படி ஆறுதல் சொல்வேன்? நான் எப்படி ஆறுதல் சொல்வேன்? உயிரற்று கிடக்கும் இவர்கள் உடலை பார்த்தும் என் இதயம் இன்னும் வெடிக்காமல் இருக்கின்றதே, வெடிக்காமல் இருக்கின்றதே. இல்லை, இல்லை, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்காது. இதோ இவர்களது உடலில் காயங்கள் ஏதும் இல்லை. முகத்திலும் உறங்கும் கலைதான் தென்படுகிறது. மேலும் விரோதிகளின் காலடிகள் கூட இந்த பொய்கை கரையில் பதியவில்லை. தண்ணீரை குடித்து முதலில் தாகத்தை தணித்துக் கொள்வோம்.
1: தர்மத்தின் தலைவனே யுதிஷ்டனே, நில். உன் தம்பியர் எனது பேச்சை கேளாமல் தண்ணீர் அருந்தின, வீழ்ந்து விட்டன. அவ்வாறு நீயும் செய்யாதே.
0: ஆமாம், நீ யார்?
1: நான் யாராக இருந்தால் உனக்கென்ன? இது என் வசம் உள்ள குளம். என் கேள்விகளுக்கு விடை கூறிவிட்டு பிறகு பொய்கையில் இறங்கி தாகத்தை தணித்துக் கொள்.
0: ஓ, அப்படியா? சரி, உன் கேள்விகளை கேள், விடையளிக்கிறேன் நான்.
1: நல்லது பாண்டுபுத்திரனே, இதோ கேட்கிறேன் என் முதல் கேள்வி. கவனித்து விடை சொல். தினமும் சூரியனை உதிக்க செய்வது எது?
0: பூமி, பூமியின் சுழற்சியை.
1: தர்மனே, மனிதனுக்கு எப்போதும் துணை எது?
0: தைரியமே மனிதனுக்கு எப்போதும் துணை.
1: எந்த சாத்திரம் படித்து மனிதன் புத்திமானாகிறான்?
0: எதையும் படித்தல்ல, பெரியோர்களை சார்ந்தே மனிதன் புத்திமானாகிறான்.
1: அப்படி என்றால் மனிதன் எப்போது உயர்ந்தவனாகிறான்?
0: தவத்தின் வழியே மனிதன் உயர்ந்தவனாகிறான்.
1: நமக்கு நரகத்தையும் சொர்க்கத்தையும் படைப்பது யார்?
0: அவரவர் மனமே, அவரவர் நடத்தையே.
1: பூமியை காட்டிலும் கனமானது எது தர்மனே?
0: மக்களை பெற்றெடுக்கின்ற தாய்.
1: சரி, ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தது எது?
0: பிதா.
1: காற்றை விட வேகமானது
0: மனம்.
1: தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் தோழன்?
0: அவனது வித்தை.
1: வீட்டில் இருப்பவனுக்கு யார் நண்பன்?
0: அவன் மனைவி.
1: எல்லாம் சரி, சாக போகிறவனுக்கு யார் தோழன்?
0: தானம், தர்மம்.
1: ஏன் அப்படி சொல்கிறாய்?
0: அவையே நம் மரணத்திற்கு பின் உடன் வருபவை.
1: எது சுகம்?
0: நல்லொழுக்கமே மனிதனுக்கு சுகம்.
1: எதை விட்டு பிரிந்தால் மனிதன் எல்லோருக்கும் பிரியமானவனாகின்றான்?
0: தான் என்ற கர்வத்தை விட்டு பிரிந்தால்.
1: எதை இழப்பதால் நமக்கு துயரம் இல்லை?
0: கோபத்தை இழப்பதால்.
1: ஆஹா, சத்திரியன் என்பவன் யார்?
0: தர்மத்தை காக்கும் பொருட்டு தன் உயிரையே இழப்பவன்.
1: பிராமணன் என்பவன்
0: அனைவரின் நலனுக்காகவும் தன் நலத்தையே அர்ப்பணிப்பவன்.
1: அமைதி எங்குள்ளது?
0: மன திருப்தியில் உள்ளது.
1: உலகில் எது பெரிய அதிசயம்?
0: நாள்தோறும் பலர் யமனிடம் செல்வது கண்டும் மனிதன் தான் மட்டும் நிலையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதே உலகில் பெரிய ஆச்சரியம்.
1: அற்புதம், அபாரம். யுதிஷ்டிரா, தர்மபுத்திரனே, உன்னை நான் மெச்சினேன். இறந்த உன் சகோதரன்

0: நால்வரில் ஒருவன் மட்டுமே உயிர் பிழைப்பார்.
1: ஐயோ, ஒருவன் மட்டுமா? என்ன சொல்கிறீர்கள்?
0: விரைவாக சொல், நீ யாரை விரும்புகிறாய் தர்மா?
1: அசரேரியே,
0: பேசுவதற்கு இது நேரமில்லை, தாமதிக்காதே. தர்மா, உடனே கேள், அவனை மட்டும் உயிர்ப்பித்து தருகிறேன்.
1: என்ன, நால்வரில் ஒருவனா? ஒருவனா? சியாமள நிறமும் தாமரை கண்களும் அகன்ற மார்பும் நீண்ட கைகளும் கொண்டு இதோ இதோ ஆச்சாமரம் போல் விழுந்து கிடக்கும் நகுலன் உயிரோடு எழுந்திருக்க அருள் புரிய வேண்டும் அசரேரியே.
0: என்ன விந்தை ஜெர்மனி, என்ன சொல்கிறாய்? 16,000 யானைகளுக்கு சமமான பீமனை கேட்பாய் என்று நினைத்தேன். அர்ஜுனனின் வில்லாற்றலே உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு. அந்த இருவரையும் விட்டுவிட்டு ஏனப்பா ஏனப்பா நகுலன் படைக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் நீ?
1: யக்ஷனே, அசரேரியே, பீமனும் அல்ல அர்ஜுனனும் அல்ல, தர்மமே மனிதனை காக்கிறது. தர்மத்தை மீறினால் அத்தர்மமே மனிதனை கொன்றுவிடும், கொன்றுவிடும். என் தந்தைக்கு குந்தியும் மாத்திரையும் இரண்டு மனைவிகள். குந்திக்கு ஒரு புத்திரன் நான் மிஞ்சினேன், மாத்திரி புத்திரனும் ஒருவன் உயிரோடு இருந்தால் சமமாக இருக்கும். ஆகவே நகுலனை பிழைக்க அருள் புரிய வேண்டும்.
0: மனம் மகிழ்ந்தி தர்மனே, கேள்வியானம் பெற்ற அசகாய சூரனே, பட்சபாதம் அறியாத என் மகனே, இதோ பார், நானே தர்மதேவன்.
1: தர்மதேவா?
0: நானே தர்மதேவன்.
1: தர்மதேவா,
0: வா, என்னை ஆலிங்கனம் செய்து கொள். என் உள்ளம் உன்னை கட்டித்தழுவ துடிக்கிறதடா மகனே, துடிக்கிறது.
1: வணங்குகிறேன் பிதாவே, என்னை வாழ்த்து, ஆசி வழங்குங்கள்.
0: தர்மனே, என்னுடைய மகனே, நீதிநெறி தவறாத உன் தர்ம சிந்தனை வளரட்டும். உன்னுடைய உயர்ந்த விடைகளால் உலகோர் உள்ளம் குளிரும். இதோ உன்னுடைய எல்லா தம்பியர்களும் உயிர் பற்று எழுவார்களாய்.
1: தன்ய நானே, தன்ய நானேன் தர்மதேவா, தன்ய நானே.
0: கேள் மகனே, உனக்கு இன்னும் என்ன வேண்டும் கேள்.
1: தந்தையே, பிராமணன் ஒருவனின் அரணிக்கட்டை மானின் கொம்பிலே மாட்டிக்கொள்ளவே அதை தேடி இங்கே வந்தோம். வெறுங்கையோடு திரும்ப மனம் இல்லை, எனக்கு ஒரு அரணிக்கட்டையை தந்துள்ள வேண்டுகிறேன்.
0: தர்மனே, மான் வடிவில் வந்து உங்களுக்கு மாய விளையாட்டை காட்டியதும் நானே. இப்பொழுது உன்னை விட அறிவிலும் ஆற்றலிலும் நீ பலசாலியாகிவிட்டாய். இதோ இந்த அரணிக்கட்டையை எடுத்துக்கொள்.
1: பிதாவே, நமஸ்கரிக்கின்றோம், எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியுங்கள்.
0: ஆயுஷ்மான் பவா, மங்களம் உண்டாகட்டும். விரைவில் நீங்கள் ராஜ்யம் அடைவீர்கள்.
1: பாண்டவர்கள் எம் வாழ்வில் என்னவெல்லாம் நடந்துவிட்டது! கடந்துவிட்ட அந்த நாள் ஞாபகம் என் நெஞ்சை விட்டு அகல மறுக்கிறதே, மறுக்கிறது. காடக வாழ்க்கை வாழ் என்ன வினை புரிந்தேனோ, தம்பியரோடு காட்டில் வாழ் நானே காரணமானேன், நானே காரணமானேன். சூதாட்ட பேயின் சூழ்ச்சியில் சிக்கி அழிந்து போக யானே காரணம், யானே காரணம்.
2: காரணம் அண்ணா, அண்ணா அழாதீர்கள் அண்ணா.
1: என்ன என்ன, இன்னும் நீங்கள் தூங்கவில்லையா?
3: கௌரவர்கள் அழியும் வரை எங்களுக்கு தூக்கவில்லை அண்ணா.
1: பீமசேனா,
3: எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி கலங்கலாமோ அண்ணா?
1: பீமசேனா, நடந்தவை நடந்தவைகளாகவே இருக்கட்டும், இனி நடக்கப் போவதை பற்றி சிந்திப்போம். சகோதரர்களே, 12 ஆண்டுகள் வனத்திலே கழித்து விட்டோம், இன்னும் 2 பகல் 1 இரவே மிச்சம் இருக்கிறார். இனி 12 மாதங்கள் நகரத்திலே மறைந்து வாழ வேண்டும்.
3: 13வது வருடம் வரப்போகிறது. இனி நாம் துரியோதனனாலும் அவனது ஒற்றர்களாலும் கண்டுபிடிக்கப்படாமல் 1 ஆண்டு காலம் மறைந்து வாழ வேண்டுமே
4: அண்ணா.

0: 13வது வருடம் நமது உறவினர்களால் அறியப்படாமல் அஜ்ஞாதவாசம் செய்ய வேண்டும் என்பதே நிபந்தனை. நானும் மறக்கவில்லை.
1: சகோதரர்களே, நமது நிலையை கண்டீர்களா? மனிதனாக பிறந்தும் மறைந்து வாழ வேண்டிய நிலை, மறைந்து வாழ வேண்டிய நிலை. இதெல்லாம் எனது சூதாட்டத்தினால் வந்த வினை அல்லவா?
0: அண்ணா, கற்றறிந்தவரான நீங்களே மனம் தளர்தல் கூடாது. மகாத்மாக்கள் மறைந்தும் ஒளிர்ந்தும் காரியசித்தி பெற்றிருக்கிறார்கள். விரைவில் நாம் அஜ்ஞாதவாசத்தை முடித்து வெளிப்பட்டு பகைவரை வென்று ராஜ்யம் பெறுவோம். கவலைகொள்ளாதீர்கள் அண்ணா.
1: அப்படியே ஆகட்டும் அர்ச்சனா. உனது வாக்கு பலிக்கட்டும். நீதான் உலக விவகாரம் நன்றாக தெரிந்தவனாயிற்று. 13வது வருடத்தை நாம் எந்த நகரில் கழிப்பது நலம்?
0: அண்ணா, நாம் எவராலும் அறியப்படாமல் எல்லோரும் ஓரிடத்திலேயே இருப்பது நல்லது.
2: ஆம் அண்ணா, அர்ச்சுனன் சொன்னது சரியே. ஒற்றர்கள் நம்மை தேடி எட்டத்துக்கும் அலையிட்டும் நாம் எல்லோரும் ஓரிடத்திலேயே மாறுவேடத்தில் வாழ்வோம்.
0: அண்ணா, நாம் மறைந்து வாழ மனதிற்கு இனிமையான பல தேசங்கள் இருக்கின்றன. பாஞ்சால தேசம், மத்ஸ தேசம், சாலவம், வைதேகம், பாக்லிகம், தசாரணம், கலிங்கம், மகதம், இவற்றில் எது நமக்கு உகந்ததோ அங்கே சென்று மாறுவேடத்தில் நம்மை மறைத்துக் கொள்வோம்.
1: தம்பி அர்ஜுனா, நீயே நன்கு யோசித்து ஒரு முடிவுக்கு வா.
0: அண்ணா, விராடு மன்னனின் மத்ஸ தேசமே நமக்கு மேலானது என்பேன்.
1: ஓ,
0: விராடனுடைய நகரம் மிக்க அழகும் ஐஸ்வர்யமும் நிறைந்தது. என்னுடைய கணிப்பில் தவறு ஒன்றுமில்லையே.
1: சரியாக சொன்னாய் அர்ச்சனா, அற்புதமான கணிப்பு. மத்ஸ்ய தேசத்து அரசன் விராடன் மிகுந்த பலமுடையவன். பாண்டவர்களான நம்மிடத்தில் மிகவும் பிரியம் வைத்திருப்பவன். எல்லாவற்றிற்கும் மேலாக துரியோதனன் பேச்சை கேளாதவன். அதுபோதும் நமக்கு விராடராஜன் அருகில் மாறு வேடத்தில் மறைந்து நாம் வாசம் செய்வதே நமக்கு நலமென்று எண்ணுகிறேன்.
2: அவ்வாறே செய்வோம் அண்ணா.
1: அர்ச்சனா, அர்ச்சனா, உனது கண்களில் கலக்கமா?
0: கபடம் அறியாத ராஜன் நீங்கள். ராஜசூய யாகம் செய்வதில் புகழ்பெற்ற தர்மராஜன் நீங்கள். மற்றொரு அரசனிடம் மாறுவேடம் தரித்து கைகட்டி நின்று சேவகம் செய்ய நேர்ந்து விட்டதே.
1: கலங்காதே அர்ச்சனா, கலங்காதே. காலம் ஒரு நாள் மாறும், தர்மமே ஜெயிக்கும். ஜெயதேவி நமக்கு வெற்றி திலகமிடும் காலம் வெகு தொலைவில் இல்லை. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும், முடிவில் தர்மமே வெல்லும். இந்த தர்மனே வெல்வான்.
0: அண்ணா, நீங்கள் விராடனிடத்தில் எப்படி எதை சொல்லி வேலையில் அமர்வீர்கள்?
1: அர்ஜுனா, நான் விராட மன்னனின் ஆஸ்தானம் பணிவிடை செய்யும் வேலையில் அமர்வேன். அரசனுடன் பாய்ச்சிகை ஆடி அதிலே அவனை சந்தோஷப்படுத்துவேன். விராடனுக்கு ஜோதிடம், பட்சி சகுனங்கள், வேதம், நீதி சாஸ்திரங்கள் முதலியவற்றை எடுத்துச் சொல்லி அவனுக்கு பிரமிப்பூட்டுவேன். அங்கே என் பெயர் கங்கன்.
2: அருமை அண்ணா, அருமை.
1: பீமசேனா, விராட அரண்மனையில் நீ எந்த வேலையில் அமர்வாய்?
2: அண்ணா, விராட மன்னன் அரண்மனையில் நான் சமையல் வேலை கேட்டு பெறலாம் என்று இருக்கிறேன்.
1: ஓ,
2: எனக்குத்தான் மழைப்பள்ளி வேலைகள் நன்றாக தெரியுமே. மேலும் காட்டில் இருந்து மரங்களை வெட்டி அரண்மனை அடுப்புகளுக்கு விறகு கொண்டு வருவேன். விராட மன்னனுக்கு விதவிதமான சமையல்கள் செய்து விருந்து வைப்பேன்.
1: பீமனே, உன் பலத்தை அதிகமாக வெளிப்படுத்தி நீ யார் என்று காட்டிவிடாதே.
2: கவனமாக இருப்பேன் அண்ணா. மதம் கொண்ட காளைகளையும் எருமை கடாக்களையும் அடக்கி காட்டி விராட மகாராஜனுக்கு வேடிக்கை காட்டுவேன். என் பெயர் வில்லாளன் என்று கூறிக்கொள்வேன்.
1: சரி சரி, அப்படியே ஆகட்டும். அர்ச்சனா, உனக்கு எந்த தொழிலில் அமர எண்ணம்?
0: அங்கே அந்தப்புற ஸ்திரீகளுக்கு பணிவிடை செய்யும் நபும்சகனாக என்னை மறைத்துக் கொள்வேன்.
1: ஓ,
0: என் பெயர் பிருகன்னளை. ரவிக்கை தரித்து, வளையல் அணிந்து, தலைமுடி பின்னலிட்டு விராட மாளிகை பெண்களுக்கு

0: கானம் கற்பிப்பேன். இப்படிப்பட்ட சாபம் ஊர்வசி எனக்கு தந்திருப்பதை நாம் அனைவரும் அறிவோமே.
1: அப்படியானால் சரி, நகுலன் விராடனுடைய குதிரையிலாயத்தில் வேலை செய்யட்டும்.
2: அவனுக்குத்தான் குதிரைகளுக்கு செய்ய வேண்டிய வைத்தியமும் நன்றாக தெரியுமே.
1: நகுலா, நீ தமக்ரந்தி என்று உனது பெயரை அங்கே மாற்றிக்கொள்.
0: அண்ணா, நம் சகாதேவன்?
2: சகாதேவனுக்கு மாடுகளின் லட்சணங்களும் அதன் சுழிகளின் இலக்கணங்களும் நன்றாக தெரியும்.
1: ஆம், அவன் தனது பெயரை தந்திரிபாலன் என மாற்றிக்கொண்டு விராடனுடைய காளைகளையும் பசுக்களையும் கவனித்து வரட்டும்.
0: அண்ணா, நம் திரௌபதிக்கு?
1: ஆமாம், திரௌபதி, நீ எந்த வேளையில் எவ்வாறு அமர்வாய்?
3: பிரபு, அங்கே ராஜத்ரீகளுக்கு தோழியாவே நான்.
1: அப்படியா?
3: விராடனின் மனைவி சுதேஷ்ணைக்கு வெற்றிலை மடித்தும் தலைமுடி பின்னியும் கொடுத்து என் காலத்தை ஓட்டுவேன். நான் ஒரு கந்தர்வ பெண் என்று அவர்களிடம் சொல்லிக் கொள்வேன். பாண்டவர்களின் அரண்மனையில் நான் முன்பு வேலை செய்தவள் என்றும் கூறிக்கொள்வேன்.
1: ஆஹா, உனக்கேற்ற வேலையை அருமையாக சொன்னாய் திரௌபதி. அப்படியே ஆகட்டும். இன்னும் சற்று நேரத்தில் பறவைகள் கூவத் தொடங்கிவிடும். இன்னும் இரண்டு பகல் இருக்கிறது. அதற்குள் விராடராஜ்யம் சென்றுவிட வேண்டும்.
0: அப்படியே ஆகட்டும் அண்ணா.

0: அற்புதமடா அற்புதம், உனது கேள்வி ஞானம் கண்டு வியந்து நிற்கின்றான் இந்த விராட அரசன். கங்கனே, சற்று சகுனங்களை பற்றி சொல்லேன்.
1: கேட்கலாம், ஆனால் பார்க்க கூடாது, அதுவே அதிர்ஷ்டம். எது தெரியுமா மன்னா?
0: எது?
1: கழுதையின் குரல் ஒலி.
0: அப்படியா?
1: பார்க்கலாம், ஆனால் கேட்க கூடாது. எது தெரியுமா?
0: எது எது எது?
1: நரியை பார்க்கலாம், ஆனால் அதன் மூளையை கேட்க கூடாது மன்னா.
0: பலே பலே, எல்லாவற்றையும் சரியாக சொல்லுகிறாய். இதுக்கு பதில் கூறு பார்க்கலாம். மன்னனுக்கு அழகியது?
1: அவனது செங்கோல் ஆட்சி.
0: அந்த ஆட்சிக்கு அழகு?
1: நீதி தவறாமை.
0: நீதிக்கு அழகு?
1: நடுநிலைமை.
0: கண்களால் காணக்கூடாத காட்சி எது?
1: பெற்றோர்களின் பசி.
0: காதால் கேட்கக்கூடாதது?
1: நாட்டை ஆளுகின்ற அரசன் கொடியவன் என்று.
0: அருமை அருமை, அற்புதம், அபாரம். இந்த விராட மன்னன் இப்படிப்பட்ட திறமசாலியை இதுவரை பார்த்ததே இல்லையடா.
1: அரசே, என்னை அளவுக்கு மீறி புகழ்கிறீர்.
0: உனது பெருமை உனக்கு தெரியாது, அரசனான என் போன்றோருக்குத்தான் தெரியும். ஜோதிடம், நீதி சாஸ்திரங்கள், பட்சி குணங்கள், ராஜ்ய பரிபாலனம். அடே அப்பா, நீ சொன்ன அத்தனையும் முத்துக்கள். ஆமாம், இதையெல்லாம் நீ எங்கு கற்றாய்?
1: யுதிஷ்டரான தர்மனிடம் சிநேகம் கொண்டு நான் இவைகளை கற்றேன்.
0: ஓ, அப்படி சொல்லடா கங்கனே. உன் சதுரங்க விளையாட்டுக்கும் சாதுரியமான பேச்சுக்கும் காரணம் எனக்கு இப்போதுதான் புரிகிறது. இந்த 10 மாதங்களில் உன்னிடம் இருந்து பலவற்றை இந்த விராட அரசன் தெரிந்து கொண்டார். உன்னை விட்டு பிரிய மனம் இல்லாமல் செய்து விட்டாயே.
1: மன்னா, அதோ உங்கள் மைத்துனர் நமது தளபதியார் கீசகர் வருகிறார்.
2: விராட மாமன்னர் வாழ்க.
0: வாருங்கள் என் மைத்துனரே. கீசகரே வாருங்கள், இப்படி என் அருகே அமருங்கள் தளபதியாரே.
2: மன்னா, நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்த நமது குதிரைகள் எல்லாம் பிழைத்துக் கொண்டன.
0: அப்படியா? அந்த சப்பானி குதிரைகளா?
2: சப்பானி குதிரைகளா? இப்போது அவைகள் முன்னை விட அதிக பலத்துடன் எழுந்து ஓடுகின்றன.
0: கீச்சகா, என்னால் இதை நம்ப முடியவில்லையே. இது என்ன விந்தை?
2: ஆமண்ணா, விந்தைதான் இது. சில மாதங்களுக்கு முன்பு நான் தமக்ரந்தி என்பவனை நமது குதிரை ஆலயத்திற்கு தலைவனாக நியமித்தேன். அவன் செய்த அற்புத வைத்திய விளையாட்டு தான் இது.
0: இந்தாரும் விந்தாரும், இந்த முத்து மாலையை எனது பரிசாக அவனிடம் சேர்த்து விடுங்கள்.
1: அது மட்டுமில்லை மன்னா, ஒடிந்து போன தேகமும் ஒடிசலான உருவத்தையும் பெற்றிருந்த நமது பசுக்களும் காளைகளும் இப்போது கம்பீரமாக காட்சியளிக்கின்றன.
0: கங்கன் சொல்வது உண்மையா கீசகரே?
2: கங்கனே, உம்மையார் நடுவில் பேச சொன்னது?
1: மன்னிக்க வேண்டும் தளபதியாரே.
2: ஆமண்ணா, அன்றொரு நாள் தந்திரிபாலன் என்பவனை பசுக்களுக்காக நியமித்தோமே, அவன் மாடுகளின் இலக்கணம் அறிந்தவனாம். அதிலே

0: அவன் சூர புலியா.
1: மகிழ்ந்தேன் கீச்சகா, மகிழ்ந்தேன். அப்படி என்றால் இதோ இந்த மாணிக்க மாலையை என் பரிசாக அவனிடம் சேர்த்து விடுங்க.
0: நிலை கட்டு தடுமாறி போன நமது நாட்டை தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்கிறேன் நான். இரவு பகலாக உழைக்கிறேன். கடந்த 10 மாதங்களாக நான் படும் பாடு அப்பப்பா உங்களுக்கு எங்கே தெரிய போகிறது? எனக்கேதும் பரிசில்லையாமண்ணா.
1: கீசகரே, என் அருமை மைத்துனரே, பெயரளவில் தானே நான் ராஜன், நீதானே ஆட்சி புரிகிறாய். தளபதியும் நீயே, பொக்கிஷ தலைவனும் நீயே. வேண்டியதை எடுத்துக்கொள்.
0: அது போதும் அண்ணா, அது போதும். நீங்கள் குறுக்கிடாமல் இருந்தால் இன்னும் பலவற்றை சாதிப்பான் இந்த கீசகன். நான் வருகிறேன் மன்னா.
2: அதோ அரசியார் வருகிறார் மன்னா, எனக்கும் விடை கொடுங்கள்.
1: கங்கனே சென்று வா, அரை நாழிகையில் வந்துவிடு. உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தி பற்றி விவாதிக்க வேண்டும்.
2: உத்தரவு மன்னா, நான் வருகிறேன்.
1: சுதேஷினி வா வா வா, இப்படி உட்கார்.
3: நம் மகள் உத்திரையை பார்த்தீர்களா? நாட்டியத்தின் நளினங்களை எல்லாம் எவ்வளவு நயமாக கற்றுக்கொண்டு விட்டாள் பாருங்கள்.
1: 10.5 மாற்று தங்கம் பெற்றெடுத்த முத்திரை அல்லவா என் மகள்.
3: நிருத்தியமும் கானமும் கற்று வாத்திய கருவிகளை இசைக்கவும் தெரிந்து கொண்டாள். எல்லாம் அந்த பிரகன்னளை வந்த வேளை.
1: ஓ, ஆணினை போன்ற உடலும் பெண்ணினை போன்ற உடலும் கொண்ட அந்த பிரகன்னலையே தானே?
3: ஆமண்ணா.
1: ஆஹா ஆஹா, அன்றே நாட்டிய அரங்கத்தில் அவள் நடனம் கண்டு வியந்தேன். ஆஹா, அவளின் நளினம் கண்டு என்னை மறந்தேன். அற்புதம், அற்புதம். தொடரட்டும் அவள் பணி, அவள் கேட்பதை கொடுத்து விடேன். சுதேஷ்னே, நீ முன்னை விட இப்போது எத்தனை அழகாய் இருக்கிறாய் தெரியும்.
3: போதும் அண்ணா.
1: திருமண வயதில் உனக்கு ஒரு பெண் பிள்ளை இருப்பதாக எவருமே சொல்ல முடியாது.
3: அப்படியா? எல்லாம் அந்த கந்தர்வ பெண் எனக்கு செய்துவிடும் ஒப்பனை தான்.
1: யார் அவள்?
3: அவள் யுதிஷ்டிரனின் அரண்மனையில் முன்பு திரௌபதிக்கு சேவை செய்தவளாம். அப்பப்பா, அவள் என் கண்களுக்கு மை தீற்றுவதும் கைகளுக்கு மருதாணி இடுவதும் என் கூந்தலுக்கு அகிர்புகை காட்டுவதும் என் மேனியில் சந்தனம் பூசுவதும் அடாடாடாடாடா, எல்லாமே அற்புதம், அழகு.
1: ஆஹா, என்ன அற்புதமான சமையல் மனம், மூக்கு தொலைக்கிறதே.
3: ஆமாம் ஆமாம்.
1: சுதேஷனை கவனித்தாயா
3: மன்னா? அதுவும் நம் மடைப்பள்ளியில் புதிதாக சேர்த்தோமே வில்லாளன், அவனது கைவண்ணம் தான் இது.
1: ஓஹோ,
3: அடாடாடா, என்னமாய் சமைக்கிறான் அந்த வில்லாளன்.
1: சுதேஷனை, நான் முன்னை விட ஒரு பிடி தலைத்து விட்டேன் இல்லையா? இந்த 10 மாதத்தில் என் தேஜஸும் கூடிவிட்டது, உண்மைதானே? அந்த வில்லாளன் வந்த பிறகு ருசிமிக்க பல பதார்த்தங்களை பதம் பார்த்து விட்டேன். நலவாக சமையல் அவனுடைய சிறப்பு. சுதேஷ்னே, இப்போது எனக்கு இளமை திரும்பி விட்டது இல்லையா? எங்கே, உன் கையை இப்படி கொடு.
3: போதும் போதும், உங்கள் விளையாட்டும் குறும்ப பேச்சும் விடுங்கள், யாராவது வந்துவிடப் போகிறார்கள்.
1: அடே அப்பா, இந்த வயதிலும் என்ன மாய் வைக்கப்படுகிறாய்?
3: கையை விடுங்கள்.
0: குடிப்பது உலகை மறப்பதற்கு, குடித்தவன் இருப்பது உலகை ரசிப்பதற்கு. எத்தனை அழகாய் இருக்கிறாள் அவள். எதை கண்டும் ஏங்காத இந்த கீசகனின் மனம் அந்த கந்தர்வ பெண்ணை கண்ட போதெல்லாம் துடிக்கிறது. ஏன் அந்த பைங்கிளியை நினைத்து நினைத்து பரிதவிக்கிறேன் நான். இந்த மதுக்கோப்பைகளால் இனி எனக்கு பயனில்லை.

0: என்ன என்ன விந்தை இது? அத்தனை கண்ணாடிகளிலும் அவள் முகம் ஜொலிக்கிறதே. வா வா என் அருகில் வாயேன் இனியவளே, வா வா. அடடே அடடே, மறைந்து விட்டாளே. என்ன செய்வேன் நான்? இனி இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. என் வேதனைகளை அவளிடம் கூறிவிட வேண்டியதுதான்.
1: யாரது? என் மண்டபத்தை தாண்டி அந்த புறம் செல்லும் பெண்ணு நீ?
0: யார்?
1: கந்தர்வ பெண்ணா? நினைத்தேன், நான் நினைத்தவுடன் வந்து நிற்கிறாயே. உனக்கு 100 வயது.
0: ஆமாம், கையில் என்ன? பாலா?
2: ஆமாம், ராணியின் தாகம் தீர்க்க பசும்பால் எடுத்து செல்கிறேன்.
0: நல்லது நல்லது, என் தாகம் தீர்க்க நீ என் பால் என் பால் அருகே வா என்கிறேன் நான்.
2: கீச்சகரே, என்ன இது? அதிகமாக பேசாதீர்கள்.
0: ஓ, கோபத்தில் கூட உனது கண்ணம் மேலும் மாம்பழ சிவப்பாகி விட்டதே. என் மணமலரே, என் மனவேதனையை புரிந்து கொண்டால் நீ மகாராணி போல் இந்த மண்டபத்திலே வாழலாம்.
2: கீச்சகா, பாவம் செய்யாதே.
0: இதில் பாவம் ஒன்றுமில்லை.
2: மோசக்காரனே,
0: உன் மீது நேசம் வைத்திருக்கிறேன் நான். உன்னை மோசம் செய்வேனா?
2: கீச்சகா, நான் நெருப்பு, நெருங்காதே என்னை.
0: நானும் நெருப்புதான், என் மீது வெறுப்பு கொள்ளாதே.
2: வாயை மூடு.
0: வாசலை மூட சொல்.
2: உன்னிடம் பேசுவதற்கு இனி நேரமில்லை
0: கண்ணே. அது நான் சொல்ல வேண்டிய வசனம்.
2: வேண்டாம், இதோ பாருங்கள் கீச்சகரே, நான் கந்தர்வ பெண், திருமணமானவள். என் கணவர்மார் உன்னை கண்டால்?
0: கந்தர்வ பெண்ணே, உன் கணவன்மாரே காண முடியாதபடி பூமிக்கு வந்து விட்டாய். நீ பயமில்லை, இந்த கீசகனின் மண்டபத்தில் அந்த நீசர்கள் நுழையக்கூட முடியாது.
2: கீச்சகரே,
0: வா வா, என் அருகில் வா. என் இதய துடிப்பை கேள். உன் பெயரை சொல்லி என்னமாய் துடிக்கிறது. கேள் சௌந்தர்யமே, கேளடி.
2: என்ன இது? கையை விடுங்கள், விட்டு விடுங்கள் என்னை, விட்டு விடுங்கள் என்னை. உங்களை கெஞ்சி காட்டுக் கொள்கிறேன். கீச்சகரே கீச்சகரே, அரசியாருக்கு தெரிந்து விட்டால் உமது கதி.
0: என் தங்கை சுதேஷ்ணைக்கு தானே தெரிந்தால் மிகவும் சந்தோஷப்படுவாள்.

0: திரௌபதி, அழாதே. நீ சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லை அம்மா.
1: அந்த கீச்சகனின் நஞ்சு தோய்ந்த வஞ்சக பேச்சு நாள்தோறும் அதிகமாகி வருகிறது. இனி என்ன செய்வதென்று புரியாமல் தான் உங்களிடம் விவரத்தை கூறினேன்.
2: தளபதி என்ற ஆணவம் அவனுக்கு. அவனது தலைக்கணத்தை இப்போதே குறைக்கிறேன்.
0: பொறுமை, பொறுமை கொள் அர்ச்சனா. ஆவேசம் வேண்டாம். நம் நேரமே இப்பொழுது சரியில்லை. அஞ்ஞாத வாசம் முடிய இன்னும் சில நாட்களே இருக்கிறது.
1: அந்த கீச்சகன் என் மீது கொண்டுள்ள மோகம் எல்லை மீறி போய்விட்டது. இனிமேலும் அந்த கயவனிடம் இருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ளும் உபாயம் தெரியாமல் தான் ஓடோடி வந்திருக்கிறேன் உங்களிடம்.
0: இது இரவு நேரம், சப்தமாக பேசாதே திரௌபதி. என் நெஞ்சம் விம்முகிறது, என் நெஞ்சம் விம்முகிறது, கண்கள் கலங்குகிறது அம்மா.

0: ஆம் ஆம், முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், வைரத்தை வைரம் கொண்டே அறுக்க வேண்டும். கீசகனுக்கு பாடம் கற்பித்து நம்மை யார் என்று உலகத்திற்கு வெளிப்படுத்தி விட்டால் இத்தனை நாட்கள் நாம் பட்ட துன்பம் பாழாயிடுமே.
1: கீசகனை கொல்வதால் நம்மை எவ்வாறு இதில் வெளிப்படுத்த முடியும் அண்ணா?
0: தம்பி அர்ச்சனா, கீசகன் பெரிய வீரன், போரின் மாயங்கள் கற்றவன், அவனை எளிதில் வெல்வது முடியாத செயல். என்றாலோ நாடு முழுவதும் செய்தி பரவிவிடும், கீசகனை கொள்வதற்கு சாதாரண மனிதர்களால் முடியாது. கூட்டி கழித்து பார்த்து அதுவே நமது இருப்பிடத்தை அஸ்தினாபுரத்திற்கு காட்டிவிடும். இன்னொரு வனவாசம் தேவையா அர்ச்சனா?
2: வேண்டாம் பிரபு, வேண்டாம். கவலையை விடுங்கள், இன்னும் சில நாட்களை நான் இப்படியே கழித்து விடுகிறேன்.
0: திரௌபதி அழாதே அம்மா. கீசகனின் சரித்திரத்தை முடிக்க வேறொரு உபாயம் தெரிந்துவிட்டது எனக்கு. வேறு வழியில்லை, பலசாலி பீமனே இதற்கு தகுதியானவன். காதும் காதும் வைத்தார் போல கச்சிதமாக முடித்து விடுவான் நமது பீமன். அழாதே திரௌபதி, நமது பீமனே கீசகனுக்கு அமன். நீ விஷயத்தை பீமனிடம் கூறிவிடு, அவன் கவனித்துக் கொள்வான். மற்றது விராட ராஜ்யத்திலிருந்து கீசகனின் மரணச் செய்தி விரைவாக பரவாமல் இருக்க நானும் அர்ச்சுனனும் தடைகள் ஏற்படுத்துவோம்.
1: அதற்குள் அஜ்ஞாதவாசமும் முடிந்துவிடும், அப்படித்தானே அண்ணா?
0: அப்படியே திரௌபதி, உனக்கு திருப்திதானே?
2: தன்யமானேன் பிரபு, தன்யமானேன்.
0: யாரோ வருகிற காலடி ஓசை கேட்கிறது. விரைவாக இருட்டில் மறைந்து போய்விடுங்கள்.
3: யாரது, யாரங்க? திரௌபதி, நீ ஐயா இந்த இரவு நேரத்தில் தன்னந்தனியாக ஏன் இந்த பதற்றம்?
2: பிரபு,
3: உண்மையை சொல், என்ன நடந்தது?
2: பிரபு, பிரபு.
3: திரௌபதி அழாதே, யாராவது வந்துவிட போகிறார். ஏன் இந்த துயரம், என்ன நடந்தது, சொல் சொல்.
2: பீமசேனரே, பீமசேனரே.
3: பெயரை சொல்லாதே, இப்போது நான் வில்லாளன். உன் கண்ணீரை கண்டு என் இதயமே வெடித்துவிடும் போலிருக்கிறதே.
2: எனக்கு நேர்ந்த அவமானத்தை நான் எப்படி சொல்வது பீமசேனரே?
3: புரிந்து கொண்டேன், உனது வார்த்தையிலிருந்து உண்மைகளை தெரிந்து கொண்டேன். சொல், உன்னிடம் விளையாடும் அந்த வேங்கையை இந்த கரங்களினாலேயே கசக்கி எறிகிறேன்.
2: பீமசேனரே, நீசனான அந்த கீசகனின் தொந்தரவு அளவு கடந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் அவனிடமிருந்து தப்பிக்க நான் படாத பாடுபட்டு வருகிறேன் பிரபு.
3: நீசரே, நீதி தவறிய மோசக்காரனே.
2: இரவு வந்துவிட்டார், அவன் இழிவான பார்வையிலிருந்து தப்புவதற்கு இனிமேலும் எனக்கு துணிவில்லை பிரபு, துணிவில்லை.
3: என்ன காரியம் செய்ய துணிந்தாயடா? இனி உன்னை உயிரோடு விடமாட்டேன், கீசகனை இப்போதே கொள்வேன்.
2: ஆம் பீமசேனரே, மூத்தவரிடம் அதற்கான அனுமதியும் நான் பெற்றுவிட்டேன்.
3: அண்ணாவின் ஆணையும் வந்துவிட்டதா? இனி எனக்கு கவலையே இல்லை, கீசகனை வதம் செய்வேன்.
2: கந்தர்வ பெண்ணை நெருங்கியதால் கந்தர்வர்கள் கோபம் கொண்டு அவனை வதம் செய்து விட்டதாகவே எண்ணுவார்கள். ஆனால்
3: ஆனால்
2: 11 மாதங்களுக்கு மேலே மாறுவேடத்தில் கழித்து விட்டோம். நமது இந்த அஞ்ஞாதவாசம் முடிய இன்னும் சில நாட்களே இருக்கிறது. பீமசேனரே, நாம் யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. பிரபு, இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள்.
3: சொல் திரௌபதி, சொல்.
2: அந்த கீச்சகனை கொல்வதற்கு ஏற்ற இடம் நடனசாலைதான். ஏனென்றால் அங்கிருந்து வரும் எந்த ஓசையும் வெளியே கேட்காது. மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கவே கட்டப்பட்ட அறை அது. அத்தகைய அமைப்பு இப்பொழுது நமக்கு சாதகமாக இருக்கிறது.
3: அழகாக சொன்னாய் திரௌபதி.
2: பீமசேனரே, நாளை பின்னிரவு அந்த கீச்சகனை நான் நடனசாலைக்கு தனியாக சந்திக்க அழைப்பேன். என்னிடம் மதிமயங்கி அவன் நிச்சயம் அங்கே வரும்.

0: அப்பொழுது அங்கே நீங்கள் ஒளிந்திருந்து அவனை அவனை வதம் செய்து விடுங்கள். புரிந்ததா?
1: ஆஹா, நன்றாக புரிந்தது திரௌபதி. நாளை இரவு நடன சாலையில் உன் படுக்கையில் உனக்கு பதிலாக நான்.
2: என் அன்பு சகோதரி சுதேஷ்ணையே.
3: வா கிசகா, என்ன உன் வருகையின் தொடக்கமே இனிமையாக இருக்கிறது.
2: அது அது வந்து வந்து சகோதரியே வந்து.
3: என்ன தயக்கம் கிசகா, எது தடுக்கிறது உன்னை? நான் உனக்கு சகோதரி மட்டுமல்ல, இந்த தேசத்தின் அரசியும் கூட. தளபதியாரின் தடங்களுக்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா?
2: சகோதரி, உனக்கு சேவைகள் செய்யும் அந்த கந்தர்வ பெண்ணை பார்த்தது முதல் என் மனம் பதைபதைக்கிறது. எப்படி இதை உன்னிடம் சொல்வதென்று இருந்தேன். ஆனால் இனிமேலும் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது சுதேஷ்னை.
3: கீசகா,
2: கத்தாதே, கனிவுடன் கேள், என் கோரிக்கையை நிறைவேற்று.
3: தளபதியாரே, அளவுக்கு மீறினால்
2: காமமும் விஷமாகிவிட்டது. அவளை பார்த்தது முதல் எனக்கு தூக்கமில்லை, சுகமில்லை, நிம்மதியும் இல்லை. அவளை எப்படியாவது என்னிடம்.
3: கீசகரே, அவள் கந்தர்வ பெண். வானில் வலம் வரும் சக்திமிக்க கந்தர்வர்கள் எவரும் பார்த்துவிட்டால் உன்னை வதம் செய்து விடுவார்கள். விபரீதமாகி விடாதா?
2: அவளுக்காக நான் யாரையும் எதிர்க்க துணிந்து விட்டேன்.
3: என்ன சொல்கிறாய் கீசகாணி?
2: அவளும் உன் அனுமதிக்காகவே காத்து நிற்கிறாள் என்கிறேன். நீயோ கோபப்படுகிறாய்.
3: அப்படியா செய்தி? கீசகா, இதை முதலிலேயே நீ கூறியிருக்கலாமே.
2: சொல்ல விட்டால் தானே நீ அவளை இன்றிரவு என் மாளிகைக்கு எப்படியாவது அவள் புரிந்து கொள்வாள். இதற்கு மேல் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. யோசிக்க வேண்டாம் சகோதரியே, அதோ சரங்கையொலி கேட்கிறது, அவளே தான் வருகிறாள். ஆறுதலாக பேசி இன்றிரவு வேண்டாம் வேண்டாம், இப்போதே என் அறைக்கு அவளை. நான் வருகிறேன்.
0: அரசியாரே, இந்தாருங்கள் பால். யாரிடம் பேசிக் கொண்டிருந்தீர்கள்?
3: ஒன்றுமில்லை கந்தர்வ பெண்ணே, நீ எனக்கு ஒரு காரியம் செய்தாக வேண்டுமே.
0: உத்தரவிடுங்கள் அரசியாரே.
3: அதை இப்போதே செய்தாக வேண்டும்.
0: ஆணையிடுங்கள், காத்திருக்கிறேன்.
3: அதோ அந்த மது கோப்பைகளையும் கிண்ணங்களையும் கீசகனின் மண்டபத்திற்கு சென்று கொடுத்து விட்டு வாயேன்.
0: நான் எப்படி?
3: நீயேதான் கொண்டு செல்ல வேண்டும்.
0: அரசியாரே, இந்த நேரத்தில் அங்கே தனியாக செல்ல எனக்கு பயமாக இருக்கிறதே.
3: துணிக்கு அங்கே கீசகன் இருக்கிறான். பயப்படாமல் போ, குறும்புக்காரி நீ, எல்லாம் எனக்கு தெரியும்.
0: இதற்காகத்தானே நான் காத்துக் கொண்டிருந்தேன்.
3: என்ன யோசிக்கிறாய்? இது அரசியின் ஆணை.
0: இனி யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை அரசியாரே, நான் போய் வருகிறேன். கீச்சகரே,
2: வந்துவிட்டாயா கந்தர்வ பெண்ணே? சுந்தரியே, சொந்தமே, சுகமே, உள்ளே வா, வா, வாயே.
0: அரசியார், எல்லாவற்றையும் சொல்லி.
2: எல்லாவற்றையும் சொன்னாளா என் சகோதரி? ஆஹா ஆஹா, பிறந்த பலனை நான் இன்று அடைந்தேன். பழம் நழுவி பாலில்,
0: அதுவும் நழுவி இப்பொழுது உங்கள் மடி மீது விழப்போகிறது.
2: எத்தனை இனிமையாக பேசுகிறாய் நீ. வா வா சுந்தரியமே, வா சயன அறைக்கு செல்வோம்.
0: கீச்சகரே, சற்று நான் சொல்வதை கேளுங்கள்.
2: என்ன?
0: நீங்கள் என்னுடன் இருப்பதை இங்கு எவரும் பார்க்கலாகாது. நான் கந்தர்வ பெண், பழிக்கு அஞ்சுபவள். எவருக்கும் தெரியாமல் ரகசியத்தை காப்பாற்றுவதாக நீங்கள் என்னிடம் சபதம் செய்தால் நான் உங்கள் வசப்படுவேன்.
2: செய்தேன் சத்தியம். உன் மதுரை இதழ் சிந்தும் தேனை பருக

0: நான் என்ன செய்ய வேண்டும் சொல், சொல் அன்பே.
1: சொல்கிறேன் கீச்சகரே. பகலில் நடன சாலையில் பெண்கள் நர்த்தன பழகுகிறார்கள், இரவில் அங்கே எவரும் இல்லை. ஆகவே நீங்கள் இரவில் அங்கே வந்து விடுங்கள். நான் கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு உங்களுக்காக இங்கு காத்திருப்பேன். என்ன, வரட்டுமா கீச்சகரே? என்ன இது, விடுங்கள் கீச்சகரே. நான் முதலில் செல்கிறேன், சிறிது நேரம் கழித்து எவரும் சந்தேகப்படாமல் நீங்கள் அங்கே வந்து சேருங்கள். வருகிறேன். என்னை காக்க வைத்து விடாதீர்கள்.
0: காக்க வைப்பேனா? நான் பொய்வா கண்ணே, இதோ வாசனை திரவியங்களை தெளித்துக் கொண்டு கொஞ்சம் மதுவினையும் பருகிவிட்டு வருகிறேன் பொன்மையிலே. ஆஹா, இனி இன்ப வானத்திலே இருவரும் இணைந்தே பறப்போம்.

0: இவளே கண்ணே, இருட்டில் நீ எங்கே நிற்கிறாய்? என் இதய தாமரையே, உள்ளத்தில் இத்தனை ஏக்கங்களை வைத்துக் கொண்டு உதட்டளவில் என்று பேசினாயோ? எங்கே எங்கே இருக்கிறாய்? ஓ, கட்டில் அருகே நிற்கிறாயா? இதோ இதோ வந்து விட்டேன். பெண்ணே, வா, என் அருகே இப்படி வந்து உட்கார். கண்ணே, இந்த பட்டு துணி உன் பவழ மேனியை மறைக்கலாமோ? இனி இன்னும் என்ன வெட்கம்! இனிமேல் நமக்கு சொர்க்கம்தான். முழுவதும் நனைந்த பிறகு இனி முக்காடியதற்கு? முந்தானையை நீக்கி உன் முகத்தை காட்டு முடியலவே. முகத்தை காட்டு.
1: கீசகா! யார் நீ?
2: நான் யாரா? மோசக்காரனை, நான் உன் மோக விளையாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்திருப்பவன்.
1: என்னது
2: இந்த நடன சாலையில் உனக்கு மல்யுத்த நர்த்தனங்களை சொல்லித்தர காத்திருப்பவன் நான்?
1: ஐயோ ஐயோ ஐயோ!
2: ஈசகனே, பாதகனே, உன்னை எவனிடம் அனுப்பினால்தான் எனக்கு நிம்மதி? இந்த வாங்கிக் கொள்ளடா.
1: வலிக்கிறதே! நீ சாதாரணமானவராக தெரியவில்லையே. இருக்கட்டும், இப்போது கொஞ்சம் என்ன செய்கிறேன் பார்.
2: போர்க்கனை, கந்தர்வ பெண்ணையா நீ கைதொட்டு இழுத்தாய்? இந்த கைகள் தானே அவை. இந்த இரு கைகளையும் இப்போது பின்பக்கமாக முறுக்கி மடித்து முடித்து விடுகிறேன் பாருடா.
1: என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு.
2: எல்லாம் முடிந்த பிறகு உன்னை விட்டு விடுகிறேன். இதோ இந்த கால்களால் தானே காமத்தை காண நடந்து வந்தார். இப்போது இதை என்ன செய்கிறேன் பார். சொல்லாதே அந்த வார்த்தையை. உன்னை கொன்றால் தான் எனக்கு நிம்மதி. தொலைந்தாய், ஒழிந்து போ. விராட ராஜ்யத்தின் விசித்திரமே, தொலைந்து போ. தொலைந்தான் கீசகன், ஒழிந்தான் இன்றோடு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். நடித்தவர்கள் தர்மன் TS சிவபிரகாசம், அர்ஜுனன் வி விஸ்வேஸ்வரன், பீமன் வேடிச்சிப்பாளையம் பி நடராஜன், அசரீரி மற்றும் விராட அரசன் MV சபரிதாசன், கீசகன் புதுக்கோட்டை S ராஜ்குமார், திரௌபதி TR ராஜேஸ்வரி, சுதேஷ்னை லக்ஷ்மி ரவி. அமைப்பு S பெரியசாமி.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு. இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
3: மனிதர்களுக்கு உண்ண உடுக்க உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
4: சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டு கொட்டு கொட்டு போது தெரியுமா?
5: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக். சொல்றேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி நேரம் 5 மணி.

இருந்தேன். சின்ன சின்ன பறவை போல் திசை எங்கும் பறந்தேன். வெயிலிலும் மழையிலும் விட்டு விட்டு அலைந்தேன். முகவரி எதுவென்று முகம் தொலைத்தேன். மனம் பித்தாய் போனதே உன்னை கண்கள் தேடுதே. தோட கைகள் நீளது இதயம் இதயம் துடிக்கின்றதே. எங்கும் உன் பொன் வாசம் இல்லை ஆதலால் உன்மடி.

கடல்களை கொடுத்தாய், அந்த பக்கம் இந்த பக்கம் கடல்களை கொடுத்தாய், நந்தவனம் நத்து வைக்க நதி கொடுத்தாய், உன்னன்மார் ஓடு அணைத்தாய், என்னை அலர்ச்சி வளர்த்தாய், சுகவாள் ஒன்று கொடுத்தாய், பச்சை வயல்களை பரிசளித்தாய், பொங்கும் இன்பம் எங்கும் தந்தாய், கண்களும் நன்றியால் பொங்குதே வந்தே.

0: அடுத்த பாடல் சின்னஞ்சிறு கிளியே என்ற பாடலை பாட வருகிறார் ஸ்ரீராம்.
1: தின்னந்திரு கிளியே, தின்னந்திரு கிளியே, கண்ணம்மா தெல்வ கலந்தியமே.

தின்னந்திருகிறியே கண்ணம்மா, பிள்ளை கனி அமுரே கண்ணம்மா, பேற்று புத்தித்திரமே, பிள்ளை கனி அமுரே கண்ணம்மா.

விரும் காற்று.

என்பதில்லையே. நச்சிவாயிலே குணர்ந்து நண்பரூட்டு போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. பச்சையூனி எய்ந்த வேற்படைகள் வந்த போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை.

0: அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே.
1: அடுத்து வரும் பாடல் மகான் காந்தி மகான். பாட வருகிறார் குருச்சரண்.
2: மகான் காந்தி மகான், மகான் காந்தி மகான்.
3: வாழ்க யாகி ஆமி பூலோகம் மீதிலே, வாழ்க யாகி ஆமி பூலோகம் மீதிலே.
2: மகான் காந்தி மகான், மகான் காந்தி மகான்.

சோய ராஜ்ய வாழ்வை தந்தார். மகான் காந்தி மகான், மகான் காந்தி மகான்.

0: பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற பாடலை அடுத்து பாட வருவது ஜூஹித்.
1: பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம்

ஜய ஜய பாரத சமுதாய வாழ்கவே, 30 கோடி ஜனங்களின் சகம் முழுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்களின் சகம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பிலான சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, ஒப்பிலான சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. மனித உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? மனித நோக மனித பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ? வாழ்க்கை இனி உண்டோ? உலனில் வாழ்க்கை இனி உண்டோ? நல்வில் அண்ணம் வாழ்க்கை இனி உண்டோ? இனி ஒரு விடி செய்வோம்,

அடுத்து வரும் குழு பாடலை பாட வருவது பிரேம் சங்கர், ஸ்ரீராம், TMS விஜயசாரதி, பிரணவ் பாலாஜி, குருச்சரண், விஷ்ணுவர்தினி, ஜூஹித்.

விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, ஜாதியில் இழுவிக்கொண்ட மனிதர் என்பது இந்தியாவின் இல்லையே. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, ஜாதியில் இழுவிக்கொண்ட மனிதர் என்பது இந்தியாவின் இல்லையே. வாழி கல்வி செல்வம் எய்தி மனமகிழ்ந்து கூடியே, வாழி கல்வி செல்வம் எய்தி மனமகிழ்ந்து கூடியே. மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வமே, மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வமே. விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை. மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், வைய வாழ்வு தன்னிலந்த வகையினும் நமக்குள்ளே. மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், வைய வாழ்வு தன்னிலந்த வகையினும் நமக்குள்ளே. தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும், தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும். சரிநிகர் சமானமாக வாழ்வம் இந்த நாட்டிலே, சரிநிகர் சமானமாக வாழ்வம் இந்த நாட்டிலே. விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை.

இதுவரை சூர்யா இசை பள்ளியின் சிறப்பு குழந்தைகள் வழங்கிய இசை நிகழ்ச்சியை கேட்டோம். நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம்.

அம்மா அம்மா என்னடா காணும் அம்மா, ரொம்ப நேரம் நடந்துட்டோம், காலெல்லாம் நோதுமா, சற்று நேரம் இந்த மரத்து நிழல இலப்பாரி அப்புறம் போகலாமா? சரி, அப்படியே வந்து படுத்துக்கொள்ளுங்கள். டேய் அம்மா பக்கத்தில் படுத்துங்கடா. டேய் எனக்குடா இடம், டேய் எனக்குடா இடம், டேய் எனக்கு, ஏய் எனக்கு, தம்பி இங்கே இங்கே பார்த்து, இங்கே இங்கே பார்த்து, இங்கே பார்த்துடா, இங்கே பார்த்து, இப்போ டேய் என் மேலே காலை பாட ஆட்டுடா, டேய் இங்கே படுறா, டேய் இங்கே படுறா, சண்டை போட்டு கொள்ளக்கூடாது, படுத்துக்கொள்ளுங்கள். எங்க ஒரு பெண் கோயில் கேட்கின்றார், போய் பார்ப்போம். காப்பாத்துங்கள், காப்பாத்துங்கள், காப்பாத்துங்கள், காப்பாத்துங்கள், ஐயோ காப்பாத்துங்கள். தூக்கி எறிந்தேன். ஐயா ஆபத்தில் நின்று காத்தீர்கள், வணக்கம், ரொம்ப நன்றி ஐயா. தங்கா, நல்ல தங்கா, தங்கச்சி, ஐயோ அத்தா என்ன தான் இது, நல்லா தூங்கிட்டே இருந்தீங்க படுக்கையிலே, தங்கச்சி தங்கச்சின்னு இப்படி கத்துறீங்களே, என்ன அத்தா அது? அத்தா எனக்கு பயமாகுது, அலங்காரி என் தங்கச்சி வந்தாளா, என் தங்கை, என் தங்கை பெற்ற செல்வங்கள், ஏழு பிள்ளைகள், அலங்காரி என் தங்கை, என் தங்கச்சி, இன்னும் அந்த பைத்தியம் போல போல இருக்கு, தங்கச்சி கனவு, அலங்காரி நான் ஒரு கனவு கண்டேன், கேளடி அலங்காரி கனவு கண்டேன்.

0: அகங்காரி. என் தங்கச்சிக்கு 7 பிள்ளை பிறந்தன. 7 பிள்ளை பிறந்ததால் என் வயிற்று நாடு 12 வருஷமாக பஞ்சமாகிவிட்டது. மழை இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, உண்ணுவதற்கு உணவு இல்லை. ஐயோ அகோரும் பசியும் பற்றியுமாக என் வீட்டுக்கு வரா, என் தங்கச்சி வீட்டுக்கு வருவா. வர சமயத்தில் நீ எதுமோ ஒரு கொடுமை கொடுமை செய்வது போல கனவு கண்டேன். ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ, நல்லா சொன்னீங்க. நீ சொல்றத பார்த்தா அத்தா கனவு கண்டதுனால பலபலப்பட ராமசாமி கனவு கண்டதுனால அத்தான் கட்டளைக்கு மேல கம்ப சித்திர வேலை, கட்டளைக்கு மேல கம்ப சித்திர வேலை, எட்டி பார்ப்பதால மூளை கெட்டு போச்சு உங்களுக்கு கனவு கண்டதுனால. கலவரப்பட ராமசாமி கனவு கண்டதுனால அத்தான் உங்களுக்கு மூளைதான் கெட்டு போச்சு. அதே எண்ணம் அவளும் நல்லா தான் இருக்கா, 3 வேலைக்கு 5 வேலைக்கு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. உங்கள் நினப்பா வருதுக்கும் உன் தங்கச்சிக்கு நீங்கள் தான் தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு உசிரியாக விட்டுறீங்க. இல்லை, நல்ல தங்கா, என் நல்ல தங்கா, என் தங்கை. ஐயோ என் கனவு பலிக்கும். போங்க அத்தா போங்க. என் நாத்தி வரல, இன்னும் வரலன்னா நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். என் நாத்தி வந்துட்டால்னா நான் என்னென்ன செய்வேன் தெரியுமா? ஊரே கண்ணார் வச்சிடும். உண்மையாக? ஆமா அத்தா ஆமா.
1: நல்ல புண்ணுவதி தான், நல்லா செய்வ.
0: ஐயா மகாராஜா மகாராஜா மகாராஜா. என்ன இது பயிர் பிடிச்சல? காட்டு மிருகம் இருக்கின்ற காவலன் மகாராஜா. வேடுவர் வெளியே தயாராகட்டும், வேட்டைக்கு புறப்படுகிறோம். அலங்காரி, நான் வேட்டைக்கு புறப்படுகிறேன். பார்த்து போயிட்டு வாங்க. வருகிறேன் வருகிறேன். ஆ யாரு இங்கே புறப்படு வேட்டை யாரு? அண்ணா ஐயோ. என்னது இக்காடகத்தில் யாரோ ஒரு பெண் குரல் கேட்கின்றது, போய் சென்று பார்ப்போம். காவலன் அங்கு செல். யாருமா, யாரு நீங்கள்?

0: ஏழு பிள்ளைகள், ஒரு தாய். என்ன இது? நேற்று நான் கண்ட கனவுக்கும் இக்காரகத் சந்திக்க சந்திப்பது என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா, நீங்கள் யார்? எந்த ஊர், எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள்? ஏன் இக்காரகத்தில் தன்னந்தனில் அழுது கொண்டு இருக்கின்றீர்கள்? ஐயா, ஐயா, அஷ்டாபுரத்தைச் சேர்த்தவன் பொருதவும் என்னை கொடுத்தது மானாமதுரை காசிராஜன். என் அண்ணன் பேர் நல்லண்ணன், என் பேர் நல்லத்தங்கா.
1: என்ன, நல்லத்தங்காளா? அம்மா, தங்கா, நல்ல தங்கா.
0: அண்ணா, அண்ணா.
2: ஐயையோ, டே, என்ன, யார் அது?
0: அது அம்மா அண்ணான்றாங்க, அவரும் தங்கிச்சின்றாரு. அம்மாவுக்கு அண்ணன் போல இருக்கு. நம்ம மாமா வீட்டுக்கு போறோம்ல, நம்ம மாமா போலுக்குதா?
2: மாமாவா? இங்கே ஏண்டா வந்தா மாமா?
0: நமக்கு தாய் மாமன்டா.
2: டேய், மாமா கூட ஒன்று எங்கேயிட காட்டில் ஏண்டா வரா மாமன்?
0: டேய், கம்முன்னுடா. அண்ணா, அண்ணா, தங்கச்சி, இந்த கோலத்தை அவனை பார்க்க வேண்டும். அம்மா, அண்ணா, 12 வருஷமாக பஞ்சமி சுட்டு வந்து விட்டதண்ணா. ஒன்று உணவில்லை, குடிப்பதற்கு நீர் இல்லை. அதனால் என் கணவரிடத்தில் நான் விடைபெற்று தங்கள் வீடு தேடி வருகிறேன் அண்ணா.
1: அம்மா, இனி பஞ்சமில்லை உனக்கு.
0: அண்ணன் வீடு வந்த பிறகு உனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் நான் குடிமக்களை காக்க வேட்டையாட வந்திருக்கிறேன். நீ அரமணிக்கு செல். உன் அண்ணி உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கப்பா. அண்ணா, நீ இல்லாமல் நான் தனிமையில் சென்றா அண்ணியுடைய குணாச்சாரங்கள் நன்கு அறிவேன். என் மதிமாட்டாள் அண்ணா.
1: இல்லைம்மா, முன் போல இல்லை. இப்போ நாட்டி வரவில்லை, நல்ல தங்கா வரவில்லை, அப்படிலாம் அழுது கொண்டிருக்கா.
0: அப்படியா அண்ணா? ஆமாம்மா. அண்ணா, என் பிள்ளைகள், என் பிள்ளைகள், ஏழு பிள்ளைகள். பிள்ளைகளா? இவர்தான் மாமன். ஆ, மாமா,
2: மாமா,
0: மாமா, மாமா,
2: மாமா,
0: மாமா, மாமா, மாமா. ஆ, தங்க பற்றி செல்வங்களா? ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு. ஐயோ, பிள்ளைகளா, மாமா சொல்லுங்கள், மாமா அரமணிக்கு சொல்லுங்கள். பசித்து ருசிக்கு பழங்கள், எல்லாம் பலகாரங்கள், லட்டு, பூந்தி, ஜாங்கிரி எல்லாம் இருக்குது. போனதும் உங்கள் வாரி கொடுப்பா.
1: அப்படியா மாமா? அத்தை நல்லா இருக்காங்க மாமா?
0: ஆமாம் மாமா. பாப்பா, யாருங்க? காவலர் அழைச்சி சென்று அரமணிகள் என்னுடைய அலங்காரி என் மனுவடிச்சு சொல்லி விட்டு பாருங்க. அப்படியே ஆட்டுங்க. அம்மா, போயிட்டு வரமா.
2: அண்ணா, வரண்ணா, பார்த்தண்ணா, பார்த்து. மாமா, எனக்கு ஒரு மான் குட்டி வேணும்.
0: மாமா, எனக்கு ஒரு புலிக்குட்டி வேணும்.
2: மாமா, எனக்கு ஒரு சிங்க குட்டி வேணும்.
0: அப்பா, உங்களுக்கு தேவையான குட்டிகளாக பிடிச்சி விடுகிறீங்க. வீரத்தில் பிறந்து குழையாக விடுமா? வருகிறேன். போய் வாருங்க, போய் வாருங்க. தகிச்சு புறப்படுமா?
2: வரண்ணா, வரண்ணா, வரண்ணா. அடே அப்பா, அம்மா, மாமா அறமணி எவ்வளோ பிச்சாக்கு இருக்குமா?
1: அது அறமணி இல்லைடா, அறமணி.
2: ஐயா, வாயில் நோய் இல்லை, அதுக்கு என்னடா பண்ணுறது?
0: அம்மா, இங்கே இருங்க, நம்மா பார்த்துருவோம். அம்மா, அம்மா, ராணி அம்மா, ராணி அம்மா.
3: யாரா? எங்கடா வீட்டுக்காரு?
0: அம்மா, அவர் காட்டில் வேட்டையாடிருக்காரு. வருஷத்தில் அந்த அம்மா அவர் தங்கிச்ச நல்ல தங்கம்மா. ஏழு பிள்ளை கழிச்சு வந்துருக்காங்க, நல்லா சாப்பாடுலாம் போட சொன்னாங்க.
3: ஐயோ, ஐயோ, ஐயோ, ஐயோ, ஐயோ, ஐயோ, ஐயோ, ஐயோ.
0: என்னம்மா, தங்கிச்சு பேர் சொன்ன உடனே நல்ல தங்காலாம். அடா பாவி, முன்ன கொடுத்துட்டு போதாருன்னு என் வீட்டுக்காரை மழைக்கு. ஐயோ, ஏமாத்தி இன்னும் இருக்கு சுத்தலாம் தூவல் வந்துட்டாளா?
3: மூடுறா கதவை, தாபால் போடுறா, தாபால் போடுறா. போடு, போடு, போடு, போடு.
0: அண்ணி, அண்ணி, அண்ணி, கதவு சாத்திட்டீங்களா? அண்ணி, அண்ணி, அண்ணி. அடே, அடே, சீக்கிரம் டேய், அந்த பலகாலம் மறை, அந்த பலகாலம் பழம் பட்டெல்லாம் மறை, மறைச்சிடு, மறைச்சிடு. ஐயோ, ஐயோ, வந்துட்டாளாடா, வந்துட்டாளாடா.
3: அட பாவி.
0: ஐயோ, ஏமா, ஒரே ஒரு நாத்தி, ஏழு பிள்ளைகள் பசியோடு வராங்க, அவங்களுக்கு சோறு போடாமல் என்னம்மா இப்படி வயிற்றில் வச்சுட்டு? ஐயோ, உனக்கு ஒன்றும் தெரியாதடா.
3: ஐயோ, என் ஆம்டி அந்த மழைக்கு அவள் முன்ன இருக்கலாம் சுட்டுட்டு போயிட்டான்.
0: வீட்டை அரை மணியாக இருக்குது. ஐயோ, ஐயோ, ஐயோ, குப்பும் கூலம் தானா இருக்குது. ஏம்மா, இவ்வளோ சுத்து இருக்குது சொல்ல, அது என்னம்மா குழந்தைய தின்னுட்டு போகுது? ஏம்மா,
3: ஐயோ, ஐயோ, உனக்கு தெரியாது, வேலையை பாடுறா. டேய், வா, நான் உடல்நிலை சரியில்லாமல்
0: 10 ஜுரத்தை எனக்கு 10 போடு. 10? ஆ, இந்தா ஏய், இந்தாம்மா.
3: அம்மா, நீ 10 போட்டுக்க, நான் 11 போட்டுக்கிறேன்.
0: என்னடா சொல்கிற?
3: ஆமாம்மா.
0: என்னம்மா இப்படி ஒரு பொம்பளையானு? ஏதோ குழந்தைய தின்னுட்டு போகுதாங்காட்டியும்.
3: அது என்னம்மா தின்னுட்டு போகுது? டேய், உனக்கு தெரியாது, போ, போடா, நீ போய்.

0: cables, po.
1: ¡Aní! ¡Aní! ¡Ey, Ane, Ane, Ane! ¡Ey! ¡Cadu varíquete, cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Ey, cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Cadu varíquete! ¡Ani! ¡Ani! ¡Ah! ¡Amá! ¡Ayyoo! ¡Yaar adu! ¡Yaar adu! ¡Ani! ¡Nanda Ani! ¡Nalathanga vandirukkar Ani! ¡Ah! ¡Nalathanga! ¡Ayyoo! ¡Ayyoo! ¡Ayyoo! ¡Vandittiya! ¡Vandittiya! ¡Nani! ¡Udalnilai sariyaama irukkene! ¡Ayyoo! ¡Ennani echi unukku! ¡Ani! ¡No! ¡Enga irukku adupu! ¡Sudu thanni vechi tharani! ¡Unukku vadhi pandreni! ¡Ayyoo! ¡Enna onnu thodade! ¡Thodade! ¡Nee thotta! ¡En udambe silakkudhu! ¡Ayyoo! ¡Amma! ¡Ayyoo! ¡Ayyoo! அம்மா ஐயோ அண்ணி அண்ணி என்ன நீ இப்படி வேதனைப்படுறீங்க ஐயோ அண்ணி உடனே சரியில்லை பிறக்குது அண்ணி அண்ணி ஏந்திரண்ணி உட்காரு என்னை தொடாதடி என்னை தொடாது தொடாது ஏண்டி அம்மா மென்னு கொடுத்து போதாதுன்னு இன்னும் வாரிட்டு போலான்னு வந்துட்டியா நாங்களே சோத்துக்கு லாட்டி அடிச்சுன்னு இருக்கிறோம் என் வீட்டுக்காரு வேட்டைக்கு போனார் என்ன செய்யாதாஞ்சல்னு அது விருதம் இருக்கேன் நானே இங்கே வந்துட்டியே நாங்களே பசி பண்ணி மறுக்கிறோமே உன்னும் பத்தாவது வருஷம் நீ வந்துட்டியே ஐயோ அம்மா அம்மா ஐயோ ஐயோ ஐயோ அண்ணி என் பிள்ளைகளே பாரு அண்ணி என் பிள்ளைகளே பாரு அண்ணி ஏமா நம்ம பத்து பிள்ளைங்க உள்ள புகுந்து எல்லாம் நாசம் பண்ணிச்சிங்க பலாப்பாடம் மாம்பழம் அண்ணா பா ஐயோ சகல பத்தி எல்லாம் போச்சா அண்ணா பாவி எல்லாம் போச்சா வந்துட்டாலே அடே ஐயோ அச்சே அச்சே அச்சே அடிக்காது அச்சே அச்சே அச்சே அச்சே அச்சே அச்சே அச்சோ அம்மா அச்சே அண்ணி அண்ணி அடிக்காதுங்க என் பிள்ளைகளை அடிக்காதுங்க அண்ணி அண்ணன் வீடுன்னு வந்தேன் இப்படி எங்கே துன்புறுத்தீங்களே ஏண்டி வெட்கம் இல்லை மானம் இல்லை ஈனம் இல்லை வந்துட்டா முன்ன கொடுத்தாரே அது விற்று சாப்பிட வேண்டியதானே அண்ணி 12 வருஷமாகும் பஞ்சு பிடிச்சு வந்து விட்டது அதனால் மக்கள் கொடுத்தோம் நாங்கள் சாப்பிட்டோம் எதுவும் இல்லை அண்ணி அதனால இங்கே அண்ணன் மழைக்கு இல்லை சுடுற பழம் வந்தியா அடியே அடியே போடி போடி விட்டு விட்டு வீட்டு விட்டு வெளியே போடி அடியே விட்டு விட்டு வெளியே போடி விட்டு விட்டு வெளியே போடி வெளியே போடி அண்ணி பிள்ளைகள் பசியால் துடிக்கிறார்கள் அண்ணி என் பிள்ளைகளுக்கு கஞ்சாய்கள் கொடுத்தால் போதும் அது கஞ்சியா நான் சாப்பிட்டே எத்தனையோ நாளாவது ஐயோ
2: ஏமா போய் சொல்றீங்க
1: சொமாறா உனக்கு என்ன தெரியும் நான் ஒரு பதா இருக்கேன்
2: ஆமாம் ஆமாம் நேற்று நல்லா நல்ல கோழி கட்டியும் ஜாங்கரியும் பூங்குறி நல்லா வாரி வாரி தின்னுட்டு ஒன்று கேட்ட ஒன்று எனக்கு கொடுக்கல என் பொண்டாட்டிக்கும் கொடுக்கல நல்ல புண்ணுவதி
1: என்னடா சொல்கிறேன்
2: இல்லைல்லம்மா உங்களை போல தங்கமான மனசு வருமா யாருக்கும் அதனாலும் சொல்கிறேம்மா
1: இரு இரு உன்னை பார்த்துக்கிறேன் அண்ணி எங்களுக்கு பலகாரம் தேவையில்லை
2: அம்மா
1: பசியாக இருக்குதும்மா இருக்க அண்ணி அம்மா பசிமா அம்மா உயிர் போடுமா அம்மா பசுமா மாம்பழத்து நின்றுமா அட்டு ஓடி வந்து புனிக்கு கடாட்சிச்சுமா ஆமாம்மா ஒரு ஜாங்கிரியை திட்டமா அப்படி தூக்கி மண்ணில் போட்டாங்கம்மா மக்களா ஏண்டி இங்கே வந்து ஒப்பா இருக்கிறேன் இங்கே அழுவாது வெளியே போ பிள்ளைகள் ஓட்டி வெளியே போடி அண்ணி என் பிள்ளைகள் பசியால் துடிக்கிறார்களே அண்ணி நம்ம கஞ்சாகில் இருந்தால் போதும் அந்த கஞ்சி கொடுத்து அது சாப்பிட்டு போடுறி கஞ்சி வேணுமா கஞ்சி
0: யார காவலன் என்னம்மா அங்கே வா எங்கே வருது இங்கே வாரா 12 வருஷம் அடுபட்டு இருக்கிற கழிவலகு
2: ஆமாம் அது மங்க மணிக்கவர்
0: அதில் ஒரு ஆழாக்கு
2: ஆழாக்கா ஏமா அதுதான் மக்கி போச்சு அது ஒரு ஆழாக்கு
0: கொண்டு வாடா ஒன்றும் பாதுமா அரிச்சு என்ன அந்த ஓட்ட பானைகள் பார் அது எத்தனை வை அந்த பச்சை மட்டை எத்தனை கொடு இந்த பாரு உனக்காக கஷ்டப்பட்டு கஞ்சி காசு காடாத்தி கல்லடுப்பு கருமாந்திர அடுப்பு காடாத்தி கல்லடுப்பு கருமாந்திர அடுப்பு கனிய கனிய பூஜனா கடுக்குது என் இழுப்பு ஆப்பு ஆப்பு ஆப்பு
2: ஏமா பச்சை வாழ் மாட்டி வச்சு ஊதுனா

அது எரியுமா? அது அத்தோடு இல்லைன்னு சொல்லிவிடுமா? போயிடுறாங்க. டேய் அவ்வாமு வாட்டாரா, கால சுச்சின பாம கடிக்கார விடணுமா? வித்தார கல்லி விறகட்டு போனானா கத்தால தாழ்வு கொத்தோடு மாட்டிக்கிச்சா? அதை போல நான் மாட்டிட்டு இருக்கிறேன். அண்ணி இந்த செல்வம் உங்களுக்கு வேண்டாம், நானே பத்து வைக்கிறேன். பத்து வைடி, பத்து வை. இறைவா பரமேஸ்வரா, என் பிள்ளைகள் பசி தீர வேண்டும், என் மக்கள் பசி தீர வேண்டும். என் அண்ணி கொடுத்து இருக்க ஒரு ஒழுங்கு மாவும் இந்த ஓட்டு அனுப்பி ஓட்டு பாணி தெய்வாக நானே என்பது உறுதியானார். என் கணவன் உத்தமனானார். என் தாய்விட்டு பொண்ணு தானாக பத்திரிய வேண்டும். மகாதேவா அம்மா, அம்மா கூழ் கொதிக்குதுமா, அம்மா கூழ் கொதிக்குதுமா. என் பத்தினி தான் இந்த கூழ் கொதிக்குது. ஆமா எத்தனையோ என்னடா சொல்ற? இல்லம்மா உங்க இப்போ தான் நல்ல கூ குதிக்கணும்னு கொதிக்குது. ஆமாண்டா என் கைப்பட்டனால்தான்டா இந்த கூ குதிக்குது. ஆமா குதிக்குது, கொதிக்கல. அம்மா மக்களா, அம்மா மூட்டு கொடுத்து சொல்லுமா. பசிமா அண்ணி கூ கொதித்து விட்டேனே, சற்று மூட்டு கொடுக்கல. அண்ணி ஏண்டி ஆக்க பொறுத்தவள் ஆற பொறுக்க வேண்டும், என்ன அவசரம்? அண்ணி பிள்ளைகள் பசியால் துடிக்கின்றன, துடிக்கட்டுமே போகட்டுமே, பின்ன வேணான்னு சொல்லுது. அம்மா அம்மா யாருமா இவங்கள்? ஆடா அழகேசா. அம்மா அப்பா சொல்லியிருக்கா எனக்கு ஒரு அத்தை இருக்கா நல்ல தங்கான்னு. அவங்களாம்மா என்ன? ஆமாம் ஆமாம் அந்த ஏழு பிள்ளைகள் அவ பிள்ளைகளா இங்கே வந்திருக்க நாசம் பண்ணு. ஏம்மா பசியால் துடிக்கிறாங்க பொழுது, அவங்கள சாப்பாடு போடாமல். அடே நீ போ உள்ள போ உள்ள போ உள்ள போ. டே என் பிள்ளை வந்துட்டான் போ, அவளை சாப்பாடு போ போ போ, பசியோடு வந்துருப்பான். அம்மா அவங்களும் நீ போடா ராஜா. அண்ணி இந்த கூழ் அடி ஆக்க பொறுத்தவள் ஆற பொறிக்க வேண்டும், இந்த கூழை உனக்காக கொடுப்பேன், உன் பிள்ளைகளை கொடுப்பேன். தூக்க உடைப்ப தலை மேல், இந்த கோவை தூக்க உடைப்ப தலை மேல், தூக்க உடைப்ப தலை மேல், இந்த கோவை தூக்க உடைப்பா.

அடிபாவி அடிபாவி, அம்மாமலை கூப்பிட்டுட்டே ஆ ஐயோ அண்ணே அண்ணே பசினே டெய் கூ செஞ்சிச்சுடா டெய் ஐயோ சுடுதா டெய் நக்கல் நட்டா பாத்தியா அந்த கூக்குள் விடுதா பாத்தியா மண்ணுத்தல் மண்ணுத்தல் அத்தே அத்தே மண்ணு தள்ளாதே அத்தே மண்ணு தள்ளாதே அத்தே மண்ணு தள்ளாதே பிள்ளை போங்க போங்க போங்க பிள்ளைகள் அம்மா அம்மாவோட அண்ணனுடன் வந்தியம்மா இதுவாமா உங்க அம்மாவோடு வாமாமா போயிடலாம் வாங்கடா ராஜா வா போக ரெண்டாரு அண்ணி நாங்க போய் வருகிறோம் போ போ போ போ அப்படியே போங்க அப்படியே தொழுங்க அப்படியே போயிடுங்க அப்படியே போயிடுங்க அடே போயிட்டாடா அண்ணன் அம்மா போய் எவ்வளவு தூரம் ஆயிப்போச்சு அம்மா ஆடு மாடுங்க மேய்க்கப்பட்டவங்க நாங்க எங்கிட்ட மோர் இருக்கு தயிர் இருக்கு சாப்பிடுங்களாமா வேண்டாம் ஐயா வேண்டாம் அண்ணன் வீட்டுக்கு வந்து மரியாதை போதும் பிள்ளைகளா தண்ணீராகமா இருக்கு ஏதோ ஒரு கிணறு காட்டுங்க அம்மா இந்த தடமையே போங்க அங்க ஒரு பாடு இருந்த கிணறு இருக்கு போங்கம்மா பாவம் குழந்தைகளே ஜாக்கிரதம்மா ஐயா உங்களுக்கு பொண்ணியம் நீங்க சொன்னதே நல்லது மரியாதை வாசல் மரியாதை என்று தெரிவித்தா போக வேண்டாம் என்று தெரிவித்தா கணவன் சொல்லி மீறி வந்தேன் அவமானப்பட்டேன் அவமானப்பட்டேன் அவமானப்பட்டேன் இனி இருப்பதை விட இருப்பதே மேல் பிள்ளைகள் உறங்கி விட்டார்கள் ஒவ்வொரு பிள்ளையாக தூக்கி கிணத்தில் இருக்கிறேன் இதோ அம்மா என்னது அம்மாவுக்கு பே பிடிச்சு விட்டுடா பைத்தியமா அம்மா என்னது என் தம்பிமார்கள் கழுத்து தள்ளி விட்டீர்களே மகனி நீ வாடா வா நீ என் உயிராடுகள் அம்மா வேண்டாம்மா என்னை கொண்டுடாருங்க என்னை விட்டுவிடுங்களம்மா தாயெல்லாம் பிள்ளைகண்டு உன்னை தலைமலை அடிப்பாருங்களா மகனி வேண்டாம் வா அம்மா என்னை விட்டுடம்மா என்னை விட்டுடம்மா என்னை விட்டுடம்மா மகனி நீ வரப்போகிறாய் இல்லையா அம்மா அம்மா சரி உன் உயிர் மேல ஆச்சு ஆமா அம்மா என்னை விட்டுடுங்கம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா எனக்கு ஒரு முத்தம் குத்துட்டு போயிடு உன்னை விட்டுடுறேன் விட்டுறீங்களா அம்மா அம்மா அம்மா விட்டுடு விட்டுடு மகனி அம்மா அம்மா அம்மா அம்மா ஐயோ பிள்ளைகள் போன பிறகு

0: కనబడి చరిత్ర మాంగళ్యం కొందరు ఉడికి పాలారి ఈ కరమే వెక్కింది ఏ అన్నను ఉందా ఏ నన్ను కన్నుకు మట్టం ఇది మాంగళ్యం పాలాడి తెలివిండు మహాదేవ ఇది వరిగిరేన్ ఈ నాడు செழிப்பாக மாறிவிட்டன. மதுரா நகரம் பஞ்சமில்லை. தண்ணீர், மழை, எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடு. எங்கள் நீர் குட்டை நெருமிட்டது. இனி பஞ்சமில்லை, பஞ்சமில்லை. என் மணிமக்கள் அழைச்சி புறப்படுகிறேன். அடே காவலன், என்னமா டேய் மகாராஜா வந்தா என்னை பற்றி பெருமையாக சொல்லணும். ஆ எருமையாக சொல்கிறேன். என்னடா பெருமையாக சொல்கிறோமா என் நாட்டுக்கு? அப்படி போட்டு இப்படி போட்டு பண்ண சொல்லணும். சரி என்னம்மா சொல்கிறோமா? அப்படின்னா உனக்கு ஏதாச்சும் கொடுப்பேன். ஆ கொடுப்பேன். காவலன் அலங்காரி, அலங்காரி, ஐயோ வந்துட்டாரா? எங்கே என் தங்கை? எங்கே எங்கே என் நல்ல தங்கை? எங்கே அண்ணா? அண்ணா என்று வந்தா? ஐயோ என் தங்கை பஞ்சத்தால் அடிபட்டு வந்தா? ஏழு பிள்ளைகள் வந்தாள் எங்கே? அத்தா வாங்க, அத்தா உட்காருங்க, முதல்ல தண்ணி சாப்பிடுங்க. அதுவேட்டும் என் தங்கை ஏழு பிள்ளைகள் எங்கே? எங்கே? ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ அத்தான் என் நாத்தி எப்பவும் வராது வந்தாள் சொல்லிட்டு இப்போதான் அத்தான் சின்ன சம்பா அரிசி போட்டு சிக்கனமாக சாதம் அடித்து ஐயோ இட்லி தோசை லட்டு புட்டு ஐயோ ஜாங்கிரி இடியாப்போம் சொல்லியாப்போம் அடியாப்போம் ஐயோ அதிர்ஷ்டம் ஐயோ குழி பணியாரம் எல்லாம். ஆமாம் ஒரு பணியாரம் விடலை, எல்லா பணியாரும் போடுறாங்க மகாராஜா. ஐயோ கேளுங்க, இவனை கேளுங்க டே காவலன். ஆமாங்க ஆமாங்க, வயநெருக்கி பொறுத்தாங்க இப்போது தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அத்தா அத்தா அத்தா அத்தா காணவில்லை காணவில்லை, இப்போ தான் நல்லா சாப்பிட்டு மத்தியமாக நல்லா படுத்து தூங்கினாங்க. ஒருத்தருக்கு காணுவை சொல்லாமல் போட்டாங்களே, நன்றி கொட்டிகளே. சரி எங்கன்னா போயிருப்பா, ஏ நீ போய் வேலைப்பார், நான் பார்த்துக்கொள்ளேன். காவலன் மகாராஜா இங்கே நடந்த விஷயத்தை சொல், இல்லையென்றாலும் தலை போயிடும். மகாராஜா ஐயா ஐயா என்ன கொடுக்குறாருங்க மகாராஜா? ஐயா இங்கே வந்துங்க, காது கொடுங்க. ஆ கூடு போச்சுட்டோம். ஐயோ போச்சுங்க, ஐயோ இந்த வழியாக தான் போனுங்க. முதல்ல கிட்டம் சீக்கிரம் புறப்படு. என் தங்கை தங்கை தங்கை தங்கா ஆடு மாடுகள் மேய்க்கும் சிறுவர்களே, நீ பக்கமாக என் தங்கை வந்தாளா? அண்ணாங்க மகாராஜா கிணறு காட்டாங்க, போங்க இந்த பக்கம் போங்க. ஆ வா காவலன் புறப்படு வா. ஆ தங்கை வாங்க. ஆ பாலாடு. ஆ கழுத்தில். ஆ தங்கச்சி தங்கா. ஐயோ என்ன கொடுமை இது! அம்மா தங்கச்சி அம்மா. காவலன் காவலன் கழுத்தில் உரியது, பிள்ளைகள் வெளிப்படிச்சை சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ ஐயோ ஏழு பிள்ளைகள் என் தங்கச்சி. அம்மா அண்ணன் வருதுக்குள்ள அவசரப்பட்டு விட்டாய். அம்மா அம்மா யார் அது? நல்லண்ணா. ஆ மைத்துனா வாருங்கள். இல்லை பிள்ளைக்கோளம் என் மனைவி மக்கள். ஐயோகோ என்ன இது? போக வேண்டாம் தடுத்தேனே, மன்னிக்க வேண்டும் மைத்துனா. என் மனைவி செய்து கொடுமையால் என் தங்கை மாண்டி விட்டார், பிள்ளைகள் மாண்டி விட்டார்கள். பழிக்கு பழி. என் மனைவி மக்கள் போன பிறகு நான் உயிர் வாழ்வதா? இல்லை இதோ உயிர். ஆ மைத்துனா தகனம். காவலன் இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியக்கூடாது. முதல் சென்று என் மனைவியை என் தங்கையை கொடுமைப்படுத்துவதை அவள் சில்லாபலமாக வாசிக்க வேண்டும். புறப்பட அரண்மனைக்கு புறப்படுங்க வாருங்கள். அலங்காரி அத்தான் அத்தா எந்த ஒரு செத்தான் நாசத்தின் நிறுத்தனவே நயவந்திக பிசாசு சிலருக்கும் சிலந்தி சின்ன சிறு புழுகு அம்சூலி மஞ்சபத்தில் கொஞ்சம் குழாவி என் தங்கையை கொடுமைப்படுத்தி விட்டாரு. ஐயோ மகாராஜா கொடுமையா கொடுமை பாவம் அந்த குழந்தைகளுக்கு ரவ சோறு போடல மகாராஜா, பாவி நாசக்காரி. டாய் யாருங்க? சவர தொழிலாளி கொண்டு வாருங்கள், மொட்டடுங்கள், கருமலி செம்மொழி குத்துங்கள், கழிமலை ஏற்றி சுண்ணாம காவலில் சுற்றி அடிங்கள். யார் யார் தொழிலாளி?
1: என்னங்க
0: இந்த அம்மாவுக்கு மொட்டாடு?
1: ஐயா ராணியம்மா
0: மொட்டாடியா? சீக்கிரம் அடியா. ஐயோ ஐயோ என் நாட்டுக்கு குடும்பம் பண்ண வச்சுதானே இப்பெல்லாம் நடந்தது. ஐயோப்பா ஐயா பார்க்க தாய்மார்களே சகோதரர்களே என்ன போல உங்கள் வீட்டுக்கு யாராங்களும் இருந்தாலும் வந்தா இந்தமாரி குடும்பப்படுத்திடாதீங்க உன் நாத்திமாருங்களுக்கு. ஐயோ ஐயோ யார் இருந்தாலும் சரி அது மாமனாக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும் நீங்கள் என்ன போல நல்லன்னு பொண்டாட்டி போல நடந்துடாதீங்க. ஐயோ ஜாகிரதையா. ஐயோ எனக்கு எந்த குடும்பம் எடுக்க கமனு வாய்மடு யாராவது தோட்டி ஜஞ்சா.

అలాకారి చెంచంట చెంచెన్నకడి చెంచెన్నకడి చెంచెన్నకడి చెంచి మూలిక అలాకారి మూదేవి సండాలి బా ఇప్పుడే ఆడ కుటుంబ కార్యంగా పగలడాబా దేవాడే ఊటల అవాడాబా என் வீட்டில் கூட ஒத்தி வந்துருக்கா யாரு மருமக மாமர்களா மாமார் மாமியார் என்ன உபசனம் பண்ணுற டேய் தெரியாருக்கு சொல்லி வைக்கணுடா மருமகள் என்ன வீட்டு வருமா தானே தெரியல சொல்லி கீஞ்சி போச்சு புள்ள சரியிருந்தா தானா இந்த போல கதைதான் டேய் எனக்கு வர்ற கோபத்தில் என்ன பண்ண போகிற நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் வீட்டுக்கு போகிறேன் போகிறேன் தங்கை மைத்துனர் எல்லாம் என்று பாரு நான் உயிர் வாழ்வதா இதோ என் உயிரை மாற்றிக் கொள்கிறேன் நல்லண்ணா நல்லண்ணா பரமேஸ்வரா மகேஸ்வரா நல்லண்ணா பாசம் என்பது என்ன பக்தி என்பது என்ன பரிவதாத என்பது என்ன இதெல்லாம் நல்ல தங்காளுக்கு பொருத்தும் உனக்கும் பொருந்தும் இப்படி ஒரு சண்டாளிகள் மூலி தகுந்த தண்டனை அனுபவிச்சிட்டார் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் உலகத்தில் இது போல் எத்தனையோ குடும்பக்காரர்கள் அவர்களுக்கு புத்தி வரட்டும் நல்லது நடக்கட்டும் என்று மீண்டும் உயிர் பெற்றது நல்லத்தங்கா உயிரிடுவார்கள் சுவாமி நமஸ்கரி இருந்தவர்கள் இருந்தவர்கள் தான் பிறப்பு உண்டு இறப்பதற்கு உண்டு பிறந்தவர்கள் இறப்பது தவிர மீண்டும் வாழ்வதில்லை எங்களுக்கு நல்லத்தங்கா கோவில் என்று கட்ட வேண்டும் வருடத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு திருவிழா செய்ய வேண்டும் அன்னியார் கொடுமை செய்தால் அவளை போல ஒரு கல்லை செறி வைத்து பார்ப்பவர்கள் தெரிந்து வேண்டும் நல்ல முறைகள் வீட்டுக்கு வரப்பட்டு யாராயிருப்பினும் நல்லது செஞ்சு உபசரி செய்து மனசார வாழ்த்து செல்ல வேண்டும் பிள்ளைகள் ஏழு வன்னிமரமாக நிற்க வேண்டும் என் கணவர் காவலாக என் நல்லெண்ணன் புகழ் ஓங்க வேண்டும் இதுதான் நான் கேட்டேன் நல்லத்தங்கா நீ கேட்டவரம் அப்படியே நடக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை நல்லத்தங்கா கோவில் பதிவதா தெய்வம் என்று உன்னை நாடெங்கும் இந்த ஊரே உன்னை வணங்குவார்கள் வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க

இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் ஏ செல்வராஜ் குழுவினர் வழங்கிய நல்லத்தங்காள் சரித்திரம் தோற்பாவை கூத்து கேட்டீர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
4: நினைக்கிறேன்டா.
2: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.

நேரமலை 6:01 ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸ் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் சென்னை அஞ்சலாக. 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ரகுராஜா. 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும், பசுந்தால் உரப்பயிரும், மண்வள மேம்பாடும் குறித்து மதுரை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் உளவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் இளமதி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். தொடர்ந்து 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரை தென்றல். இன்று இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரை தென்றல். 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம், மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி, தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராச்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் கேட்கலாம். 10:00 ரவிவாசிரிய அகில பாரதிய சங்கீத் சபா இசை நிகழ்ச்சி கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோ ஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

ரசிச்சிட்டிருக்கீங்க ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வலம் வரும் திரைப்படம் நான் பாடும் பாடல். திரைப்படத்திலிருந்து

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலக இன்னும் சில நொடிகளில்.
2: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். 2014 ஆண்டுக்கு பிறகு உயர்கல்வித்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறிய அவர் அதுதொடர்பான விவரங்களை விரிவாக எடுத்துரைத்தார். உயர்கல்வித்துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 42% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சியின் பலன்கள் சமூகத்திற்கு பயனளிக்கும் போதுதான் அதன் உயரிய இலக்கு எட்டப்பட்டதாக கருத முடியும் என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், குவாண்டம் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி, ரோபோட்டிக்ஸ் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்தில் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 100 மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார்.

0: மாபெரும் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தானின் சித்தோர்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சுதந்திர தினத்தன்று காங்கிரஸ் தலைமையகத்தில் இசைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடலை பாதியிலேயே நிறுத்த அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். தில்லி செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல் நாடு முழுவதும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக தனது கண்டனத்தை தாவேக அரசு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதோடு அரசு வேலையும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தாவேக அரசை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் மான் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த 3 தமிழர்களை வனத்துறை சுட்டுக் கொன்றுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு தனது கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இப்பிரச்சினையில் தொடர்புடைய வனத்துறையினரை பணி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து கர்நாடக அரசிடம் உரிய விளக்கத்தை தாவேக அரசு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உண்மையை வெளிக்கொண்டு வர உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஆகஸ்ட் 18 செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், ஆகஸ்ட் 19 நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தானியங்கி எந்திரத்தின் மூலம் ஆவின் பால் விற்பனை இன்று முதல் தொடங்கியுள்ளது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக ஆவின் நிறுவனம் தானியங்கி இயந்திரம் மூலம் பால் விற்பனையை இன்று முதல் தொடங்கியுள்ளது. கவி தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள ஆவின் பாலகத்தில் இந்த தானியங்கி இயந்திரத்தில் 24 மணி நேரமும் பால் பெற முடியும். பாக்கெட் பாலை விட லிட்டருக்கு 1 ரூபாய் குறைவாக 1 லிட்டர் பால் 60 ரூபாய்க்கும் அரை லிட்டர் 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தினமும் 3500 லிட்டர் பால் விற்பனையாகும் கொடைக்கானலில் முதற்கட்டமாக 200 லிட்டர் பால் இந்த இயந்திரம் மூலம்

0: விநியோகிக்கப்பட உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கால் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 4500 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் மீண்டும் தடை விதித்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் பிரதான அருவி, சினி அருவி உள்ளிட்ட பகுதிகளில் குளித்து மகிழ்ந்தனர். காவிரியில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வார விடுமுறை நாளான இன்று சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக திறந்துவிடப்படும் நீரின் அளவு 2000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாங்காக்கிலிருந்து சென்னைக்கு தங்கத்தை கடத்தி வந்தது தொடர்பாக மியான்மரைச் சேர்ந்த இருவர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 6-11, 7-11, 11-4, 11-2, 11-6 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் எமிலியா ஹாட்மனை வென்றார். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் பார்ட் ஸ்டீவன்ஸ் அமெரிக்காவின் ராபர்ட் கேஷ் இணையை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுர தென்றல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1169 கிலோஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. 6:49 மதுரை தண்டர் நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டி ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்னு பேசு பாய்.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நேரம் மாலை 6:55. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1169 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: விருதுநகர் மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்டுள்ள செய்தி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் இம்மாதம் 18 அன்று முற்பகல் 11 அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் உதவி ஆட்சியர் சிவகாசி, வருவாய் கோட்டாட்சியர் அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் அவர்களின் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணவும், வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாய சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு அந்த மனு மீதான நடவடிக்கை விவரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திடவும் அனைத்து துறை அலுவலர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவித்துள்ளார்.

தினம் 2027 ஆண்டு முன்னிட்டு சிறப்புமிக்க பணிகளை அங்கீகரிப்பதை நோக்கமாக கொண்டு கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொது விவகாரங்கள், குடிமைப்பணிகள், வர்த்தகம் மற்றும் தொழில்

போன்ற அனைத்து துறைகளிலும் பிரிவுகளிலும் சிறந்த மற்றும் விதிவிலக்கான சாதனைகள் சேவைக்காக பத்ம விருது 2027 வழங்கப்படுகின்றன. இனம், தொழில், பதவி அல்லது பாலினம் என்ற வேறுபாடின்றி அனைவரும் இந்த விருதுகளுக்கு தகுதியானவர்கள். இதன் அடிப்படையில் விளையாட்டுத்துறை சார்ந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பத்ம விருது நாட்டின் 2வது உயரிய குடிமக்கள் விருது என்பதால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர் தத்தமது துறையில் இதற்கு முன்னர் ஏதேனும் தேசிய விருதோ அல்லது மாநில விருதோ பெற்றிருத்தல் வேண்டும். மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை தவிர பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் உட்பட மற்ற அரசு ஊழியர்களுக்கு பத்ம விருதுகள் தகுதி பெற மாட்டார்கள். பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பம் செய்ய விரும்பும் நபர்கள் ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளமான https://awards.gov.in வழியாக ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். பத்ம விருதுகளுக்கு இணைய வழி விண்ணப்பதற்கான கடைசி தேதி இம்மாதம் 31 தேதி என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரை மத்தியிலே 1869 கிலோ ஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: நேரம் மாலை 6:59. இனி அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: துப்பாக்கிகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: கடந்த வாரம் திங்கள் முதல் புதன் வரை 3 நாட்கள் மட்டுமே சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. எனினும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் அளிப்பது உள்ளிட்ட சில முக்கியத்துவம் வாய்ந்த அரசினர் தனி தீர்மானங்களும் கரும்பு, நெல் ஆகியவற்றுக்கான கொள்முதல் விலை உயர்வு பற்றிய முதலமைச்சர் அறிவிப்பும் இடம்பெற்றது சிறப்புக்குரியது. திங்களன்று பேரவை கூடியதும் முதல் நிகழ்ச்சியாக 1977 முதல் 1980 வரை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தொகுதியில் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து மறைந்த கோமுகி மணியன் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமிழ்தாய் வாழ்த்து கல்வி நிறுவனங்கள், அரசு மற்றும் பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் கட்டாயம் முதலிடம் பெற வேண்டும் என்று முன்மொழிந்த தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக தீர்மானத்தை ஆதரித்து பேசிய திமுக உறுப்பினர் திரு கோ வி செழியன், அடிக்கடி மாறும் சூழ்நிலையை மாற்றிட இந்த தீர்மானத்தை சட்டமாக்கி தந்தால் நிலையான உறுதியான அதிகாரம் கிடைக்கும், எவரும் தவறுக்கு துணை போக மாட்டார்கள் என்ற கருத்தை வெளிப்படுத்தினார். அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் திரு விஸ்வநாதன் காங்கிரஸ், திரு வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திரு ஷாஜகான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, திரு ராஜ்மோகன் தாவேக மற்றும் பாமக உறுப்பினர் திரு குமார், இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு மாரிமுத்து, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு செல்லசாமி ஆகியோர் பேசினர். விவாதத்துக்கிடையே குறுக்கிட்டு பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், தமிழ்தாய் வாழ்த்து 1991 முதல் பேரவையில் பாடப்படுவதாகவும், அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தமிழ்தாய் வாழ்த்து பாடி பேரவை நடவடிக்கையை தொடங்க வேண்டும் என்ற நடைமுறையை கொண்டு வந்தார் என்ற வரலாற்று செய்தியை அவைக்கு தெரிவித்தார். உறுப்பினர்களின் விவாதம் முடிவடைந்ததும் கடைசியாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்திருக்கிறார், இதனை யாருக்கும் அனுப்பி அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இது சட்டப்பேரவையில் ஒரு

நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இந்த குரல் சட்டப்பேரவையின் குரல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்களின் குரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. நெல் மற்றும் கரும்புக்கும் தமிழக அரசின் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை உயர்வை பேரவையில் விதி 110 கீழ் முதலமைச்சர் அறிவித்தார். பொது ரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 150 ரூபாயும் சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் முறையே 2600 ரூபாயும் 2750 ரூபாயும் விவசாயிகளுக்கு கிடைக்கும். கரும்புக்கு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709 ரூபாய் 50 காசு வழங்கப்படும் என்றும் இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் கரும்புக்கு 156 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் இப்போது ஒரே ஆண்டில் 360 ரூபாய் 50 காசு உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமது அரசு விவசாயிகளை ஒருபோதும் கைவிட்டு விடாமல் அவர்களுக்கு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும் ஊரக வாழ்வாதாரம் சிறக்கவும் உறுதுணையாக இருக்கும் என்றும் உறுதிபட அவர் கூறினார். விவாதத்தில் பேசிய மணப்பாறை தொகுதி தவேக உறுப்பினர் திரு கதிரவன் முறுக்கு பற்றி குறிப்பிட்ட போது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் குறுக்கிட்டு மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்தில் கவிஞர் மருதகாசி இயற்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பானுமதி பாடுவதாக வரும் மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்னக்கண்ணு என்ற திரைப்பட பாடலை ராகமாக பாடிய போது முதலமைச்சர் ரசித்து கேட்டார். அமைச்சர் திரு ஷாஜகான் தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான விவாதத்தில் பேசிய போது செல்போனை பார்த்து படித்தார். அப்போது பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு செல்போனை அவைக்கு கொண்டு வரக்கூடாது என்ற விதி இருக்கிறது, எனவே அவைக்குள் அதனை பயன்படுத்துவது விதிகளுக்கு முரணானது என்று கூறி விதிகளை அனைவரும் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீது திங்களன்றும் விவாதம் நீடித்தது. செவ்வாயன்று பேரவையில் இரண்டு அரசினர் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நீட் தேர்வை திரும்பப் பெற்று பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என அமைச்சர் திரு அருண்ராஜ் கொண்டு வந்த மத்திய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானம் பேரவையில் நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறைப்படுத்தும் திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்த மற்றொரு தீர்மானமும் பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் நடைபெற்ற விவாதத்தில் கட்சித் தாவல் விவகாரம் எதிரொலித்தது. அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சித் தாவல் விவகாரம் பற்றி பேசிய போது தவிக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரு கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற உடனேயே ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சியில் சேருகின்றனர். இதனை தவிர்க்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். அப்போது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு 2017 ஆண்டுக்கு பிறகு உங்கள் தலைமையில் நடைபெற்ற அஇஅதிமுக ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை என்றார். ஏனென்றால் அது உண்மையான அம்மாவின் ஆட்சி கிடையாது என்றார். அப்போது அஇஅதிமுக பேரவை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். உங்கள் ஆட்சியில்தான் தமிழர்களின் நலனுக்கு எதிராக நீட் நடைமுறைக்கு வந்தது, ஜிஎஸ்டி சிஏஏ திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன, தில்லிக்கு கட்டுப்பட்டு விட்டீர்கள், அதனால்தான் நீர்த்து போன அஇஅதிமுக என்று எங்கள் முதலமைச்சர் சொல்கிறார். உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் சேர வேண்டிய அவசியம் இல்லை என்றார். அப்போது அவையில் கூச்சலும் குழப்பமும் நிலவியது. அஇஅதிமுக உறுப்பினர்கள் உரத்த குரலில் எதிர்ப்பு தெரிவித்தனர். சில உறுப்பினர்கள் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பேரவைத் தலைவர், விவாதம் தடையில்லாமல் நன்றாக பேசினீர்கள், கடைசியாக நீங்கள் கூறிய வார்த்தை ஆளுங்கட்சி தரப்பை பேச வைத்துவிட்டது என்று சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசிய போது தமது ஆட்சிக் காலத்தில் காவிரி நீரை சுத்தப்படுத்துவதற்கான நடந்தாய் வாழி காவிரி திட்டம் கொண்டுவரப்பட்டது, அந்த திட்டத்தை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இந்த திட்டத்தை அரசு பரிசீலித்து வருவதாகவும் மொத்த மதிப்பீடு 1312 கோடியே 28 லட்சம் ரூபாயாக உள்ளது என்றும் இத்திட்டத்தின் அனைத்து கூறுகளும் தொழில்நுட்ப வல்லுநர்களால் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது என்றும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய பாமக சட்டமன்ற குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றித்தர கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு ஆனந்த் ஏரி குளங்களை தனியார் பங்களிப்புடன் தூர்வார அரசு உத்தரவிட்டுள்ளது என்றும் தர்மபுரி மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தேவையில்லை, மத்திய அரசின் முயற்சியால் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையும் என்றும் மக்களவையில் தற்போதுள்ள 543 உறுப்பினர்களே போதுமானது என்றும் முதலமைச்சர் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானத்திற்கு பாமக, பிஜேபி, அஇஅதிமுக, தேமுதிக ஆகிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன.
மத்திய அரசு கொண்டுவரவுள்ள மசோதா குறித்து எந்த விவரமும் தெரியாத நிலையில் அவசர அவசரமாக இந்த தீர்மானத்தை கொண்டுவர தேவையில்லை என்று விவாதத்தில் பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு

போஜராஜன் கருத்து தெரிவித்தார். தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை இந்தியாவிலேயே முதன்முதலில் எதிர்த்தது திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தான் என்று சுட்டிக்காட்டினார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் வேண்டும் என்ற கருத்தை ஆதரிப்பதாகவும், 7.18 என்ற விகிதாச்சார அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசினர். விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, ஆதரவு அளித்த திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்தார். எதிர்காலத்தில் இந்தியாவின் பிரதமராக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் வரவேண்டும் என்ற அவரது விருப்பத்தையும் தெரிவித்தார். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. பொது பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த நிதியமைச்சர் திரு மரிய வில்சன், தமிழ் பேசுவதில் தனக்குள்ள சங்கடத்தை குறிப்பிட்டு, அதனால்தான் தாம் பேசும்போது ஆவேசம் அடைந்ததாகவும், சில விஷயங்களை திருத்திக் கொள்வோம், சிலவற்றை கற்றுக்கொள்வோம், எதிர்காலத்தில்

0: எதிர்காலத்தில் இந்தியாவின் பிரதமராக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் வரவேண்டும் என்ற அவரது விருப்பத்தையும் தெரிவித்தார். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. பொது பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த நிதியமைச்சர் திரு மரிய வில்சன், தமிழ் பேசுவதில் தனக்குள்ள சங்கடத்தை குறிப்பிட்டு அதனால்தான் தாம் பேசும்போது ஆவேசம் அடைந்ததாகவும், சில விஷயங்களை திருத்திக் கொள்வோம், சிலவற்றை கற்றுக்கொள்வோம், எதிர்காலத்தில் வலிமையாக இருப்போம் என்றும் கூறினார். கடன் வாங்காமல் முடிந்த அளவுக்கு அரசின் வருவாயை பெருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளதாகவும், அதற்காக உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும், அந்த குழு நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கான பரிந்துரைகளை வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அரசின் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளால் 3 மாத காலத்தில் 15,000 கோடி ரூபாய் வருவாய் வந்துள்ளதாகவும், அரசின் வருவாயை அதிகரித்து கடன் சுமையை கட்டுப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். நிதிநிலைமை சீரடைந்ததும் தாவேக்க தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் நிதியமைச்சர் உறுதியளித்தார். வேளாண் பட்ஜெட்டுக்கு பதிலளித்த அமைச்சர் திரு வினோத், எல்லினோ பாதிப்புகளை கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வறட்சி நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாட்களில் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் 6,000 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்துள்ளதாகவும், முழுமையாக நிறைவேற்ற போதிய கால அவகாசம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். முந்தைய அரசின் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதாகவும், சிலவற்றுக்கு விவசாயிகள் மத்தியில் வரவேற்பு இல்லாததால் சிலவற்றை நீக்கியும், விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப சிலவற்றை புதிதாக சேர்த்தும் அந்த திட்டங்களுக்கு புதுவடிவம் கொடுத்ததால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பேரவையில் 3 நாட்களும் சில சலசலப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை சுமூகமாக கையாண்டு அமைதியாக அவையை நடத்திய பெருமை பேரவைத் தலைவரையே சாரும்.
1: சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. மதுரை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ரகுராஜா.
2: மதுரை மாவட்டம் சுற்றுலாத்துறை சார்பில் மதுரையின் வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளை உள்ளடக்கிய பாரம்பரிய நடைப்பயணம் மதுரையில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா பங்கேற்ற இந்த நடைப்பயணத்தில் திருமலை நாயக்கர் அரண்மனை, சேதுபதி மருத்துவமனை, 10 தூண் சந்து, விளக்குத்தூண், கொத்தவால் சாவடி, திருக்கோவில் தேர்கள், எழுகடல் வீதி, ராயகோபுரம், புதுமண்டபம், விட்டவாசல், நகரமண்டபம் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட இடங்களை ஆட்சியர் பார்வையிட்டார். இந்த நடைப்பயணத்தின் போது மதுரையின் பாரம்பரிய மற்றும் வரலாற்று சின்னங்கள் சுற்றுலாப் பயணிகளை அறிந்து கொள்ளும் வகையில் உரிய தகவல் பலகைகள் மற்றும் அடையாள குறியீடுகள் அமைக்கவும், பாரம்பரிய சின்னங்களை முறையாக ஆவணப்படுத்தி பாதுகாக்கவும் அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். மேலும் சுற்றுலா மேம்பாட்டிற்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல், நடைபாதைகள் மற்றும் சாலைகளை முறையாக பராமரித்தல், சுற்றுப்புறங்களை தூய்மையாக பேணுதல், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளையும் மேற்கொள்ளவும் ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார். மதுரை தமுக்கு மைதானத்தில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சியை 78,408 நபர்கள் பார்வையிட்டதன் மூலம் அரசு பொருட்காட்சியின் வாயிலாக 11,10,265 ரூபாய் அரசுக்கு வருமாய் ஈட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தமுக்கு மைதானத்தில் அரசு சார்பில் பொருட்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடைபெற்ற இந்த ஆண்டு பொருட்காட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறை, சுற்றுலாத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை உள்ளிட்ட 32 அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. அரசின் மக்கள் நலத்திட்டங்கள், வளர்ச்சி பணிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் சேவைகளை ஒரே இடத்தில் அறிந்து கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கு சிறந்த வாய்ப்பாக மதுரை அரசு பொருட்காட்சி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்கம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டம் விளாச்சேரி, திருமங்கலம், கப்பலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகம், உச்சம்பட்டி ஊராட்சி, கப்பலூர் காந்தி நகர், மேலக்கோட்டை ஊராட்சி ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்கள் மற்றும் தயாரிப்பு கூடங்களை நேரில் பார்வையிட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் சுய உதவி குழு உறுப்பினர்களின் தொழில்கள் குறித்து விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் கிராமப்புற தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் மேலக்கோட்டை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குறுந்தொழில்கள், அதில் பணியாற்றும் பணியாளர்களின் எண்ணிக்கை, முத்ரா கடன் திட்ட பயன்பாடு மற்றும் அதில் ஏதேனும் நடைமுறை சிக்கல்கள் உள்ளதா என்பது குறித்தும் அவர் கேட்டறிந்தார். நாடு முழுவதும் உள்ள கேந்திரியா வித்யாலய பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று சாதனை படைத்து மதுரை திரும்பிய திருப்பரங்குன்றம் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மதுரை ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 55வது கேந்திரிய வித்யாலய சங்கதன் தேசிய விளையாட்டுப் போட்டிகள் பஞ்சாபில் நடைபெற்றது. சண்டிகார் மண்டலத்தால் நடத்தப்பட்ட இப்போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 25 மண்டலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கபடி போட்டிகளில் பங்கேற்றனர். போட்டிகளில் தமிழகத்தின் சார்பில் பங்கேற்ற மதுரை திருப்பரங்குன்றம் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் 17 வயது பிரிவில் முதலீட்டத்தையும்,

0: 14 வயது பிரிவில் 3 இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த நிலையில் 15 ஆண்டுகள் கழித்து சாதனை படைத்து மதுரை ரயில் நிலையம் வந்தடைந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி சார்பில் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் தினமும் சராசரியாக 1.40 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது என மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். பால் உற்பத்தியாளர்களின் கறவினங்களின் பால் உற்பத்தியை அதிகரிக்கவும், கிராமப்புற விவசாயிகளின் கறவைகளுக்கு மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் கால்நடை மருத்துவ வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு தற்போது மருத்துவ வசதி உற்பத்தியாளர்களின் வீடுகளுக்கே சென்று கால்நடை மருத்துவ சிகிச்சை மற்றும் செயற்கை முறை கருவூட்டல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று அவர் தெரிவித்தார். தற்போது 2 கால்நடை மருத்துவ ஆலோசகர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக பணிபுரிய விருப்பமுள்ள கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் முழுமையான விவரங்களுடன் உரிய பட்டப்படிப்பு கால்நடை மருத்துவ கவுன்சில் சான்றிதழுடன் வரும் 20 தேதி மதுரை சிவகங்கை மெயின் சாலையில் அமைந்துள்ள சாத்தமங்கலத்தில் அமைந்துள்ள மதுரை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் என்ற முகவரியில் நேரடியாக நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளலாம் என ஆவின் பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். மாட்டுத்தாவணி எதிர்புறம் உள்ள உணவகங்களில் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவகுமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது உணவகங்கள் தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட எல்லையை விட கூடுதலாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதை பார்வையிட்டு அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்திட அலுவலர்களுக்கு ஆணையாளர் உத்தரவிட்டார். மேலும் உணவகங்களில் பிளாஸ்டிக் பைகளில் உணவு வகைகள் பேக்கிங் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதை பார்வையிட்டதுடன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்து இதுபோன்று மீண்டும் உபயோகித்தால் அபராதம் விதிக்கப்படும் என கடை உரிமையாளர்களிடம் அவர் தெரிவித்தார்.
1: மதுரை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ரகுராஜா.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8 கோடியே 25 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஏழைகள், இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு இதற்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஊரகப் பகுதிகளிலும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளிலும் அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் தெரிவித்தார். இதன் பலன்கள் நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் வெகுவாக அதிகரித்ததற்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளே காரணம் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். பாட்னா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் அமைதியாக நடைபெற்றதையும் சுட்டிக்காட்டினார். இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் சதவீதம் அமெரிக்கா, ஸ்பெயின், இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் நாட்டு தேர்தல்களில் பதிவான வாக்குகளை விட கூடுதல் என்று திரு ஞானேஷ்குமார் கூறினார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் உள்ள மண்டல அரசு நூலகத்திற்கு 20 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதியுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கூறியுள்ளார். இன்று குண்டூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த நூலகம் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் 1915 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். தற்போது பழமையான கட்டிடத்தில்

0: இவரும் இந்த நூலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் டாக்டர் பெமசாணி சந்திரசேகர் கூறினார். புதுதில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக இசைப்பதற்கு அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி எதிர்ப்பு தெரிவித்தது கண்டனத்திற்கு உரியது என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக இசைக்கப்படாததை சுட்டிக்காட்டினார். இந்த செயல் தேசியவாதத்திற்கு எதிரானது என்று திரு சுவேந்து அதிகாரி கூறினார். இதற்கிடையே இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி மறுத்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இருக்கை வழங்குமாறுதான் திருமதி சோனியா காந்தி அறிவுறுத்தியதாகவும் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமைதியை பராமரிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். ஜம்முவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அமைதியை சீர்குலைக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை பாதுகாப்பு படையினர் முறியடிப்பார்கள் என்று தெரிவித்தார். இதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். தில்லி மேம்பாட்டு ஆணையத்தின் வீட்டு வசதி திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த திட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் 50% முதல் நாளிலேயே விற்பனையாகியுள்ளன. குறிப்பாக ஒரு படுக்கையறை கொண்ட வீடுகள் ஒரு சில மணி நேரங்களிலேயே முழுமையாக விற்பனையாகியுள்ளன. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கென இந்த வீட்டு வசதி திட்டத்தை தில்லி மேம்பாட்டு ஆணையம் கொண்டு வந்துள்ளது. தெலுங்கானாவில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு துறைகளை அம்மாநில அரசு ஒருங்கிணைத்துள்ளது. இதன்படி தெலுங்கானா உணவு தர ஆணையம் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் என்ற துறை உருவாக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாடு தொடர்பான நெறிமுறைகளை ஆய்வு செய்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கென மாநில அளவிலான குழு அமைக்கப்படும் என்றும் தெலுங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இன்று ஹரியானா மாநிலம் கர்னாலில் இது தொடர்பான பேரணியை மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். ஏராளமானோர் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் அம்மாநிலத்தின் பல்லாப்காரில் இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெற்ற பேரணியை மத்திய இணையமைச்சர் திரு கிருஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாடினர். கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் நாளை வரை நடைபெறவுள்ளது. இதனிடையே இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 8,25,00,000 மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை கூறியுள்ளது. இணைய பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான தேசிய அளவிலான ஹேக்கத்தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இதற்கான பதிவு நடைபெறும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாணவர்களும் ஆய்வாளர்களும் இதில் பங்கேற்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெற்றி பெறுபவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர். ரோஸ்டோவ் மண்டலத்திற்கு உட்பட்ட 3 நகரங்களை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியது. 150க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இதனிடையே யுக்ரைனின் 800க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. யுக்ரைன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். கியூ மற்றும் இதர பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியது. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கிழக்கு நுசா தெங்காரா மாகாணத்தில் 14 நாள் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு இம்மாதம் 28ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். புடாபெஸ்ட் அருகே சென்று கொண்டிருந்த பேருந்து நிலை தடுமாறி அருகில் இருந்த கால்வாயில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக மேற்குவங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், மேகாலயா, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒடிசாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் அஸ்ஸாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு பிஜூஷ் ஹசாரிகா கூறியுள்ளார். ஜோர்ஹாட்டில் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், தோட்டக்கலை பயிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார். இதற்கென ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. வரும் 23 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஹரியோம், சூரஜ், ஆதித்யா, அக்ஷயா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி 167 ரன் குவித்தார். குல்தீப் யாதவ் 12 ரன்னுடனும் பிரசித் கிருஷ்ணா 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்றைய ஆட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8,25,00,000 மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் எலுமிச்சை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் சி. ராஜமாணிக்கம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இந்த எலுமிச்சை வந்து நாற்றுக்கள் நீங்க எப்படி வந்து வாங்கணும்னா, ஒன்னு விதை மூலையை உற்பத்தி செய்யக்கூடிய ரகங்களை நீங்க தேர்வெடுக்கலாம், இல்லைன்னா வந்து ஒட்டுக்கள் கன்றையும் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். கன்று எப்படி உருவாக்குறாங்க என்று பார்த்தோம்னாக்கும் விதை எடுப்பாங்க. இந்த விதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து சேமிக்க முடியாது. விதையை வந்து நல்ல பழமா இருக்கணும். அதாவது எப்படின்னா அந்த கோல்டன் மஞ்சள் கலர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மஞ்சள் கலர் வந்து வரக்கூடிய பழங்களை வந்து தேர்வு பண்ணி நல்ல பழுத்து இருக்கணும், நல்லா வந்து சதைப்பற்று உள்ள நல்ல ஜூஸ்ல பழங்களை தான் நீங்க எடுக்கணும். எடுத்துட்டு அதை வந்து கட் பண்ண எல்லாக்கும் வந்து 6, 7, 3, 9 வரைக்கும் விதைகள் இருக்கும். அந்த விதைகளை சேகரித்து உடனே நீங்கள் வந்து நர்சரியில் வந்து சோயிங் எடுத்துடணும். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து இது ரீகால்சன் சீடுன்னு சொல்லுவோம். ரொம்ப நாள் சேமிக்க வைக்க முடியாது. ரொம்ப வந்து முளைப்பு திறனை வந்து வேகமாகவே வந்து இழந்துடும். அதனால் ஒரு 2 இல்லாட்டி 3 நாளுக்குள்ளேயே நீங்கள் வந்து விதைப்புக்கு கொண்டு போயிடணும். அந்த மாதிரி வந்து விதைப்புக்கு நீங்கள் கொண்டு போய் மண்ணிலேயே வந்து நீங்கள் வந்து சோயிங் எடுக்கலாம், இல்லைனா க்ரோ பேக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பேக்கை கூட வாங்கி நீங்கள் சோயிங் எடுத்து அதை சீலிங்கை வந்து நீங்கள் வளர்த்துடணும். அந்த வளர்த்து ஒரு 2 விதை வந்து எப்போ முளைக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு 10-15 அப்புறம் வந்து விதை முளைச்சிரும். விதை வந்து பாத்தீங்கன்னா இது பாலியம்பிரியாணி சொல்லுவோம். பாலியம்பிரியாணி எப்படி சொல்றோம்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, விதையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5, 4, 3, 2 அந்த மாதிரி நாற்றுகள் வளரும். அந்த நாற்றுகளை வந்து பாத்தீங்கன்னா சின்ன நாற்றுலாம் இருக்கும். அந்த நாற்றுலாம் பிடிங்கி போட்டுட்டு அந்த பெருசா இருக்க நாற்றை மட்டும் நீங்க வந்து அப்படி வளர்த்துக்கணும். அதை வந்து எப்படின்னா அது நீங்க க்ரோ பேக்ல வந்து மண்ணில் வந்து வளர்க்கும் போது 15 cm இல்லாட்டி வந்து ஒரு 10 cm வரைக்கும், அதாவது எப்படி அதை கண்டுபிடிக்கணும், லைட்டா முள்ளு வந்துடும். அந்த முள்ளு வந்தோடனே அதை வந்து அடுத்த இது வந்து நீங்க டிரான்ஸ்பிளான்ட் எடுக்கணும். அதாவது செகண்டரி நர்சரி சொல்லுவோம் அதுக்கு பேர். அப்போ அந்த நர்சரி எப்படி அப்படின்னா, நீங்கள் அந்த முள் வந்தோடனே பிடிங்கி பார்த்தீங்களா பச்சிங்களாக்கும் நிறைய வந்து உங்களுக்கு வேர் இருக்கும். அந்த வேரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நீங்கள் வந்து பாலித்தீன் பையில் மணல், மண், அப்புறம் வந்து மக்கிய மாட்டுச்சாணம் மூணையும் கலந்து அந்த பாலித்தீன் பையில் நெப்பி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு துளை போட்டு இந்த நாற்றை வந்து அதில் நீங்கள் வந்து நடணும். இந்த நாற்றை வந்து ஆல்ரெடி 2 ஆகிறனால நீங்கள் வந்து இன்னொரு 8-9 வளர்த்தீங்களாக்கும் 1 கண்டா நீங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கணும். ஏன் 1 கண்டு கொடுக்குறோம் அப்படின்னா, அது வந்து இது வந்து ஸ்லோ குரோத்தாக வளரக்கூடியது, அதாவது ரொம்ப மெதுவாக தான் வளரும். அதனால என்ன பண்ணுறோன்னா ஒரு 8-9 வளர்த்து அந்த நாற்றை வந்து நீங்கள் வந்து மெயின் ஃபீல்டுக்கு நீங்கள் பிளான்டிங் எடுத்துகிட்டு போகலாம். இதை வந்து எப்படி வந்து

0: இதை வந்து நடவு முறை எப்படி செய்யணும் அப்படின்னா, நாற்றுக்களை வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் நர்சரியில் போய் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா உழுங்க, நாலு வாட்டி அஞ்சு வாட்டி நிலத்தை வந்து உழுங்க, நல்லா உழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து மக்கிய மாட்டுச்சாணத்தை வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு, இல்லை வந்து நீங்கள் குழி எடுத்துகிட்டு பரப்புறது நீங்கள் போட்டாலும் பரவாயில்ல. இந்த குழி எடுத்துட்டு குழி வந்து எப்படி எவ்வளோ எடுக்கணும்னா, ஆறு மீட்டருக்கு ஆறு மீட்டர் இடைவெளி வந்து நீங்கள் குழி எடுக்கணும். இந்த ஒரு குழியை வந்து மூணு அடிக்கு வந்து குழி எடுக்கணும். அதாவது எப்படின்னா, ஆழம் நீளம் அகலம் இந்த மூணுமே வந்து மூணு மீட்டராக இருக்கணும். மூணு மீட்டராக எடுத்துட்டு மேலே வந்து நீங்கள் குப்பையை நல்லா மண்ணை மேல் மண்ணை வந்து பாதி அளவுக்கு மூடிட்டு, அதுக்கப்புறம் ரெண்டு தட்டு மக்கிய மாட்டுச்சாணத்தை வந்து நீங்கள் வந்து குழியில் போட்டு நல்லா மேல் மண்ணோட கலந்து அதை வந்து மூடிட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்து நாற்று வந்து பாலாஃபெர்த்து எவ்வளவு வந்து மண் ஊடகம் இருக்கோ அந்த ஊடகத்து தாப்பில் வந்து நடுவில் குழி எடுத்துட்டு ஒரு 15 கிராம் 20 கிராம் கியூமிக் ஆசிட்டு வேம் அசோஸ்பைரலம் பாசோபாக்டீரியா ஒரு 10 கிராம் அல்லது 20 கிராம் வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இதை நடணும். எப்பயுமே நடவு வந்து பார்த்தீங்கனாக்க உங்களுக்கு வந்து செடி வந்து மேலாகத்தான் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் நடலாம். அதே போல் ஒட்டுக்கன்றுகள் நீங்கள் வந்து வாங்கலாம். ஒட்டுக்கன்றுகள் நிறைய இடத்துல வந்து ஒட்டுக்கன்றுகள் கொடுக்குறாங்க, அதே போல் வந்து மொட்டு கன்றுகளும் கொடுக்குறாங்க. இது மூணு வகையாகவும் நீங்கள் வந்து உற்பத்தி செய்யலாம். அதாவது விதை மூலம் உற்பத்தி செய்யலாம், மொட்டுக்கள் மூலம் உற்பத்தி செய்யலாம், அதை வந்து ஒட்டுக்கள் மூலமாகவும் நீங்கள் உற்பத்தி செய்யலாம். இப்போ ஒட்டுக்கள் கன்று வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ஒட்டுக்கன்று வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்களாக்க ஒரு சில பகுதியில் தான் ஒட்டுக்கன்று கிடைக்குது. அந்த ஒட்டுக்கன்றுகளை வந்து நீங்கள் வந்து ஒட்டு வந்து எப்பயுமே மண்ணுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து செடியை வந்து நடணும், மண்ணுக்கு கீழே போயிடக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் ஒட்டுக்கன்று மட்டும் பார்த்து நடணும். மொட்டுக்கன்று ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து மொட்டை அந்த மொட்டை மட்டும் நீங்கள் வந்து அளவு பண்ணி நீங்கள் வளர்த்துக்கலாம்.
1: இதுவரை எலுமிச்சை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் சி. ராஜமாணிக்கம் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இன்றைய பண்ணை செய்தி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை. மண்ணும் மணியும் இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் பசுந்தாள் உரப்பயிரும் மண்வள மேம்பாடும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் இளமதி அவர்கள் தரும் தகவல்கள், வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடை பெறும் முன் ஆகியவை இடம்பெறும்.

0: முதலாவதாக பசுந்தால் உரப்பயிரும் மண்வள மேம்பாடும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் இளமதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: மண் வளத்தை வந்து நம்ம மேம்படுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் வந்து நம்ம இருக்கிறோம். ஏன் மேம்படுத்தணும் அப்படின்னா, காலங்காலமாக நம்ம பயிர் சாகுபடி செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, மண்ணினுடைய தரம் முக்கியமாக தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அதுபோக கரிமச்சத்தினுடைய அளவு வந்து குறைந்து கொண்டே வருகிறது. அப்போ அதை ஈடுபடுத்துவதற்கு நம்ம மேலுரமாக போடணும். அப்போ மேலுரமாக போடுவதற்கு நம்முடைய ரசாயன உரங்களுடைய விலை வருட வருடம் உயர்ந்து கொண்டே வருகிறதை வந்து நம்ம அறிவோம். அதனால் விவசாயிகள் அந்த ரசாயன உரத்துக்கு வேண்டிய செலவை வந்து குறைக்கணும்னா, இந்த பசுந்தாள் உர பயிர் சாகுபடி செய்து ரசாயன உரத்தினுடைய அளவை குறைப்பதற்கு ஏதுவாக அமையும். முக்கியமாக பசுந்தாள் உர பயிர் போடுவதனால நமக்கு அநேக நன்மைகள் இருக்குது, அதை வந்து பின்னால் பார்க்கலாம். இந்த மண் வளத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, நம்முடைய சாகுபடி செய்யக்கூடிய நிலம் அது தரமானதாக இருக்கிறதா என்பதை குறித்து நம்ம வந்து பார்க்கணும். அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து நம்முடைய நிலத்தில் ஒரு ஏக்கர் நிலம் அப்படின்னா, நம்ம ஒரு 4-5 இடங்களில் நம்ம மண் மாதிரி எடுக்கணும். அந்த மண் மாதிரி எடுத்து எந்த பஞ்சாயத்தில் இருக்கீங்களோ அந்த பஞ்சாயத்து கீழே உள்ள உதவி வேளாண்மை இயக்குனர் அலுவலகத்துக்கு சென்று அங்கே உள்ள நடமாடும் மண் பரிசு நிலையம் வந்து இருக்கும், அங்கே நம்ம போய் கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க வந்து நம்ம சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தில் என்னென்ன சத்து இருக்குது, அது போதுமான அளவில் இருக்கா, குறைவான அளவில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து சொல்லிடுவாங்க. நமக்கு வந்து ஒரு கண்ணோட்டமாக இருக்கும். மண் வள அட்டையை வைத்து கொண்டு நம்மளுடைய நிலத்தினுடைய தரத்தை நம்ம வந்து உறுதி செய்து கொள்ளலாம். அதுபோக சாதாரணமாகவே நம்முடைய இந்தியாவினுடைய சராசரி நிலங்களினுடைய மண் வளத்தை குறித்து பார்க்கும்போது, தலைச்சத்து குறைவாக இருக்கிறது, மணிச்சத்து மிதமான அளவு, சாம்பல் சத்து போதுமான அளவில் இருக்குது. அப்போ அந்த சாம்பல் சத்தும் மணிச்சத்தும்

போதுமான லெவலில் இருக்குது, ஆனால் அது பயிர் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அது எல்லாம் மண்ணோட ஒட்டி கொண்டு அது கரையாத்தன்மையில் உள்ள இருக்கும். அதை நம்ம கரைத்து கொடுக்கும்போது பயிர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுபோக தலைச்சத்து முக்கியமாக, தலைச்சத்தினுடைய அளவு எல்லா சாகுபடி நிலங்களிலுமே பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட குறைவான அளவாக இருக்கிறது. இப்போ இந்த தலைச்சத்தை கொடுக்கக்கூடிய வகையில் என்னென்ன உரங்கள் போடலாம் அப்படின்னா, மக்கிய தொழு உரம் ஒன்று போடலாம். இந்த மக்கிய தொழு உரம் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அது போதுமான அளவுக்கு இல்லை. ஏன்னா இப்போ கால்நடைகளுடைய எண்ணிக்கை வந்து மிக குறைவாக குறைந்து கொண்டே போகிறது. அப்போ கால்நடைகள் இருக்கக்கூடிய விவசாயிகள் விலங்கினுடைய கழிவுகளை நம்ம சேமித்து வைத்து அது மக்க வைத்து அது மக்கிய தொழு உரமாக பயன்படுத்தலாம். அது வந்து இப்போது இருக்கக்கூடிய பட்சத்தில் அது சாத்தியக்கூறு இல்லை. ஏன்னா எல்லா இதுவுமே நம்ம வந்து இயந்திரமயமாக்கல் வகைக்கு போயிட்டோம். உழவுலேருந்து அறுவடை வரைக்கும் நம்ம இயந்திரமயமாக்கல் வகையில் போகிறதுனால கால்நடைகளை வைத்து உழவு செய்யக்கூடிய காலம் கடந்து விட்டது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நமக்கு வந்து பசுந்தாள் உரப்பயிர் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இந்த பசுந்தாள் உரப்பயிர் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பசுந்தாள் உரம், இன்னொன்று வந்து பசுந்தலை உரம். பசுந்தாள் உரப்பயிர் அப்படின்னா என்னென்னா, நம்ம நிலத்தில் பயிரிட்டு நிலத்தில் விதைத்து ஒரு 40-45 நாள், அதாவது பூ பூக்கும் பருவத்திற்கு முன்னால் வரைக்கும் நம்ம வளர்த்து அதை மடக்கி மக்க வைத்து அதை வந்து திரும்ப வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்யலாம். பொதுவாக இந்த நெல் விவசாயம் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து பசுந்தாள் உரப்பயிரை வந்து நம்ம பயிரலாம். என்னென்ன பயிர்கள் வந்து நம்ம பயிரிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய பட்சத்தில் சணப்பை, தக்கை பூண்டு இந்த ரெண்டு பசுந்தாள் உரப்பயிர்களுமே நமக்கு போதுமான அளவு சத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது தக்கை பூண்டு பார்க்கும்போது அது நல்ல நீர்நிலைகள் இருந்தாலும் அல்லது நல்ல போதுமான அளவுக்கு ஈரப்பதம் இருந்தாலுமே நமக்கு நல்லா வளரக்கூடியது. தக்கை பூண்டு பயிரை வந்து நம்ம போடும்போது நம்ம விதைத்து ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ வரைக்கும் நம்ம வந்து விதைக்கலாம். அதை விதைத்து 45 நாளுக்கு மேலே விடக்கூடாது. ஒரு நல்ல நம்ம ஒரு தண்ணி விட்டு வளர்க்கும் போது ஒரு 45 நாளுக்குள்ளே நம்ம அதை வந்து மடக்கி விடணும். மடக்கி வந்து ஒரு வாரம் ஒரு 10 நாள் கழித்து மடக்கிய பிறகு நம்ம திரும்ப நெற்பயிரை வந்து நம்ம நடவு செய்யலாம். அதுபோக சணப்பு பயிர், சணப்பு பயிர் வந்து இப்போது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக ஆடுதுறை 1 என்கிற அந்த சணப்பு பயிர் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வளர்ச்சி வரக்கூடியது, குறைந்த நாட்கள்லேயே அதிக எடை வரக்கூடியது. அந்த சணப்பு பயிரை வந்து நம்ம விதைத்து அதை மடக்கி விழும்போது நமக்கு மண்ணுக்கு தேவையான அல்லது பயிருக்கு தேவையான சத்து, முக்கியமாக பிரதான சத்துன்னு சொல்லக்கூடிய தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது எல்லாமே கிடைக்குது.

0: மீண்டும் இணைகிறோம் நேயர்களே. மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பசுந்தால் உரப்பயிரும் மண்வள மேம்பாடும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் இளமதி அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
1: பொதுவாக இந்த நம்ம பசுந்தால் உர பயிர்களை நம்ம போடும்போது என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குறுகிய கால நெல் ரகங்களுக்கு தேவையான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து போதுமான லெவலுக்கு இந்த சணப்பு தக்கை பூண்டு பயிரிலிருந்தே நமக்கு வந்து கிடைக்க நம்ம பெறலாம். அதனால் நம்ம ரசாயன உரங்களை போடுவது மிக குறைந்த அளவே போட்டு மகசூலை பெறுவதற்கு ஏதுவாக வாய்ப்பு உள்ளது. அதனால் குறுகிய கால நெல் ரகங்களை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் நெல் சாகுபடி செய்வதற்கு முன்பதாக சணப்பையோ அல்லது தக்கை பூண்டை விதைத்து ஒரு 40-45 நாள் வரைக்கும் முளைக்க வைத்து மடைக்கொள்ளுதுன்னா நம்ம போதுமான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இது கிடைக்கப்படலாம். ஒருவேளை அதாவது பயிர் வளர்ச்சி காலங்களில் ஏதாவது ஒரு வெளிரிய நிலமோ அல்லது ஏதாவது சத்து குறைபாடு இருந்தால் அதை மேலுரமாக நம்ம போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ரெண்டு இதையும் நம்ம வந்து பண்ணலாம். பசுந்தல் உர பயிர் சாகுபடி செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா பசுந்தலை உரம். இந்த பசுந்தலை உரம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மரக்கிளைகள் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வேப்பங்கிளைகள், புங்கம் கிளைகள், இருக்குஞ்செடி இது மாதிரி நம்ம கிளைகள், இலைதலைகள், ஆவாரம், கொலை இதெல்லாம் நம்ம வந்து வெளி இடங்கள்லேருந்து நம்ம பறித்து கொண்டு வந்து அதை நம்ம நெற்பயிர் சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களில் அதை வந்து மடக்கி நம்ம அதை மட்க வைத்து அதை நம்ம பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு வகையிலுமே நம்ம பண்ணும்போது போதுமான அளவுக்கு சத்தினுடைய அளவு, அதாவது பயிருக்கு தேவையான உரத்தின் அளவை வந்து நம்ம ஈடு செய்யலாம். இது வந்து நம்ம இனி காலத்தின் கட்டாயம். இனிமேல் வந்து நம்ம ரசாயன உரத்தினுடைய அளவு கூடிக்கொண்டே போவதால் விவசாயிகள் ரசாயன உரத்தை முழுவதுமாக அல்லது பரிந்துரைக்கப்பட்ட உர அளவை போடுவதற்கு செலவு இனம் அதிகமாகிறதுனால இந்த பசுந்தால் உர பயிர் பயிரிட்டு சாகுபடி செய்வதன் மூலம் நிலத்தினுடைய தன்மையும் அல்லது மெயினாக பகுதியத்தன்மை, ரசாயனத்தன்மையை வந்து நம்ம மாற்றுவதற்கு ஏதுவாக வாய்ப்புள்ளது. ஏன்னா மண்ணினுடைய தன்மை நம்ம தொடர்ந்து பயிரிடும்போது மண் இறுக்கம் காணப்படும். அந்த இறுக்கத்தை தளர்த்துவதற்கு இந்த பசுந்தால் உர பயிர் ஒரு போதுமானதாக இருக்குது. அதுபோக ஒருவேளை இந்த கலர் நிலமாக இருந்தால் இந்த கலர் நிலத்தை நிவர்த்தி செய்வதற்கு இந்த பசுந்தால் உர பயிர் ஒரு நிவாரணியாக பயன்படுகிறது. ஏன்னா நம்ம தொடர்ந்து போரல் வாட்டரை நம்ம கொடுக்குறோம் அல்லது ஏதாவது நம்முடைய சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீருடைய அளவு உப்புத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா காலப்போக்கில் தொடர்ந்து நம்ம பயிர் சாகுபடி செய்யும்போது நிலத்தினுடைய தன்மை மாறிப்போகுது, அது உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அப்போ அந்த உப்புத்தன்மையை நிவர்த்தி செய்வதற்கு இந்த பசுந்தால் உர பயிர் ஒரு நல்ல நிவாரணியாக பயன்படுகிறது. அதே மாதிரி நம்ம நுண்ணீரினுடைய பெருக்கத்தையும் பெருக்கும். பசுந்தால் உர பயிர்களை போடும்போது மெயினாக வேர் முடிச்சுகள் மெயினாக இதை பார்க்கும்போது வளிமண்டலத்தில் உள்ள ஆகாயத்தில் உள்ள தலைச்சத்தை அது கிரகித்து மண்ணில் நிலைநிறுத்தும். நீங்கள் வந்து பிடிங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது அந்த தக்கை பூண்ட பயிரை நீங்கள் ஒரு 30-35 நாட்களில் அதை பயிரிட்ட பிறகு 35 நாள் வயதுடைய தக்கை பூண்டை பிடிங்கி பார்த்தீங்கன்னா வேறு முடிச்சுகள் காணப்படும். அந்த வேறு முடிச்சுகள் என்ன இருக்குன்னா அது வளிமண்டலத்தில் உள்ள தலைச்சத்தை வந்து கிரகித்து மண்ணில் நிலைநிறுத்தும். அந்த வேறு முடிச்சுகள் வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக

0: இருந்தது அல்லது நம்ம பிங்க் கலர் அது வந்து இருந்தது அப்படின்னா அது நல்ல வாலிப்பான அல்லது வளர்ந்த வேர் முடிச்சுகள்னு வந்து நம்ம சொல்லலாம். அதன் மூலம் நம்ம நமக்கு தேவையான சத்துக்களை நிலைநிறுத்துவதற்கு ஏதுவாக வாய்ப்புகள் உள்ளது. அதனால் இந்த பயிர்களை நீங்கள் பயிரிட்டு சாகுபடி செய்து மண்ணினுடைய வளத்தையும் அதே போல் பயிர் விளைச்சலையும் வந்து நம்ம பெருக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இனி போகக்கூடிய காலங்களில் நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறையைத்தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா ஒரே ரசாயன உரங்கள் அல்லது ஒரே வகையான உரங்களை நம்ம பயன்படுத்தும் போது மண்ணினுடைய வளமும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது பயிரினுடைய எண்ணிக்கையும் அதாவது விளைச்சலும் குறைவதற்கு வாய்ப்பாக இருக்குது. அப்போ ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து உர நிர்வாகம் பண்ணுவதற்கு நமது பசுந்தாள் உர பயிர்கள் வந்து ஒரு காரணியாக பயன்படுகிறது. இதை பசுந்தாள் உர பயிரை பயிரிட்டு அதோடு கூட குறைந்த அளவு நமது ரசாயன உரங்களை பயிரிட்டு செய்யும்போது பயிருடைய வளர்ச்சி மற்றும் பயிர் விளைச்சலையும் நம் பெருக்குவதற்கு ஏதுவாக அமைகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் பசுநாள் உர பயிர்களுடைய விதைகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் கல்லூரிகளில் வந்து நமக்கு கிடைக்கும். ஈவன் எல்லா இடத்துலையுமே நம்ம மெயினாக கடைகளில் வந்து பரவலாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நெற்பயிரை பொறுத்தளவில் இந்த ரெண்டு தக்கை பொண்ணும் சணப்பையும் நல்ல விளைச்சலையும் மற்றும் மண்ணின் தன்மையும் பெருக்குவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அதே போல் மானாவாரி நிலங்களில் நம்ம போடுவதற்குனா அது வேறு கொளிஞ்சி வந்து ஒரு நன்றாக வளரக்கூடிய பயிர். ஆனால் கொளிஞ்சியினுடைய விதை வந்து கிடைப்பது ரொம்ப அரிதாக இருக்கும். பட் இந்த ரெண்டுமே அதாவது சணப்பும் தக்கை பூண்டுடைய விதைகள் வந்து தாராளமாக கிடைப்பது. இதை விவசாயிகள் பயன்படுத்தி தங்களுடைய மகசூலை பெருக்குவதற்கும் மண்ணின் வளத்தை பெருக்குவதற்கும் ஏதுவாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இதுவரை பசுந்தாள் உரப்பயிரும் மண்வள மேம்பாடும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் இளமதி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம்.

மீண்டும் இணைகிறோம் நேயர்களே, மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில். இனி கேட்கலாம் வேளாண் தகவல். நாட்டுத்தேக்கு என்னும் பூவரசு மரம். பூவரசு மரத்தை பொறுத்தவரை டிம்பர் மரத்திற்கு போத்து நடவே உகந்தது. விதைகள் மூலம் வளர்க்கப்படும் பூவரசு மரம், அழகுக்காக வளர்க்கப்படும் குரோட்டன்ஸ் பூவரசு, ஆற்று பூவரசு, மலை பூவரசு, இவையெல்லாம் டிம்பருக்கு பயன்படாது. பூவரசு ஒரு பசுமை மாறா மரம். அகல குடை விரைக்கும் கடற்கரை பகுதிகளிலும் மணல் பகுதிகளிலும் சிறப்பாக வளரக்கூடியது. நீர் தேங்கினாலும் பாதிக்கப்படாது. தமிழ்நாட்டின் அனைத்து வகையான மண்ணிலும் வளரக்கூடிய அருமையான டிம்பர் மரம். பூவரசின் எண்ணிக்கை தற்போது கிராமங்களில் குறைந்துவிட்டது. 6 முதல் 12 மீட்டர் உயரம் வரை வளர்ந்திடும் இந்த பூவரசு மரம் ஆண்டு முழுவதும் பூக்கும். ஜனவரி மாதத்தில் அதிக பூக்கள் இருக்கும். விதை மூலம் உற்பத்தி செய்யப்படும் மரம் கொட்டை பூவரசு எனப்படுகிறது. இந்த வகை மரம் பல ஆண்டுகள் ஆனாலும் தண்டு பறுக்காது, 4 மீட்டர் உயரத்திற்கு மேல் வளராது. பொதுவாக இது சாலை ஓரங்களில் நடப்படுகிறது. இந்த ரகத்தை டிம்பருக்காக நடவு செய்தால் தடிமரங்கள் கிடைக்காது. விதை மூலம் உருவாக்கப்படும் இந்த நாற்றுகளை பொது இடங்களில் நிழலுக்காக நடுவது சிறந்தது. நன்கு வளர்ந்த மரத்திலிருந்து அதிக கனமில்லாத, பக்க கிளைகள் இல்லாத கிளைகளை வெட்டி போத்து நட வேண்டும். மரத்தில் பொந்து வருவதை தடுக்க வேண்டுமென்றால் நடும் போத்துகள் அதிக கனமாக இருக்கக்கூடாது. கூடுதல் கிளைகளை ஆரம்பத்தில் சிறிதாக இருக்கும் போதே கிள்ளிவிட வேண்டும். நன்கு வளர்ந்த கிளைகளை வெட்டும் போது டிம்பரில் பூஞ்சை தாக்குதல் ஏற்பட்டு தரமான டிம்பர் மரம் கிடைக்காமல் போக வாய்ப்புள்ளது. தண்டில் ஓட்டை விழலாம். போத்து கிளையை செங்குத்தாக நடாமல் படுக்கையாக நட்டு துளிர்த்து வரும் ஒரு கிளையை மட்டும் வளரவிட்டால் மரத்தில் பொந்து ஏற்படாது. கால்நடை தீவனம் தழைகளை வெட்டினாலும் மரம் தழைத்துக் கொண்டே இருக்கும். கவாத்து செய்யும் இலை தழைகளை கால்நடைகள் விரும்பி உண்ணும். பூவரசு இலைகளில் தழை சத்து அதிகம் என்பதால் இயற்கை உரமாகவும் பயன்படும். இதன் இலை, பூ, காய், விதை, பட்டை, வேர் என எல்லாவற்றிற்கும் மருத்துவ குணங்கள் உண்டு. பூவரசு அதிக ஆக்சிஜன் தரக்கூடியது. மாடுகள் இளைப்பார விவசாயிகள் பூவரசு மரங்களை வளர்க்கலாம். நல்ல முற்றிய பூவரசு மரத்தின் பட்டையை காய வைத்து பொடி செய்து உண்டு வர தோல் நோய்கள் நீங்கும். பூவரசு மரம் ஏழைகளின் தேக்கு எனப்படுகிறது. கிராமங்களில் பூவரசு மரம் தற்போது மிகவும் குறைந்து விட்டதால் அவசியமாக நட வேண்டிய மரங்களில் இதுவும் ஒன்று. பெரும்பாலான கிராமங்களில் உள்ள தச்சர்கள் இந்த மரத்தையே பயன்படுத்துவதால் முற்றிய மரங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளது. மகாகனி மரத்தை விட நாட்டு பூவரசு மரத்தின் விலை அதிகம். தற்போதைய சந்தை விலையே 1 கன சதுர அடி தோராயமாக 2000 ஆகும். வைரப்பகுதி சிவப்பு கருமை நிறமுடையது, வலுவானது, நீடித்து உழைக்கக்கூடியது. நன்கு இழைத்து இழைத்து பாலிஷ் போட முடியும். கரையான் அரிக்காது. கதவு சட்டங்கள், மேஜை நாற்காலிகள் செய்ய உகந்தது. மரம் எண்ணெய் தன்மையும் உறுதியும் கொண்டதால் தண்ணீரால் பாதிக்கப்படுவதில்லை. நம் கிராமங்களில் பருத்து வளரக்கூடிய பூவரசு மரங்கள் சிலவற்றை நட்டு வளர்ப்போம்.

மீண்டும் இணைகிறோம் நேயர்களே, மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வேளாண் பழமொழி சிந்தனை. காணி தேடினும் கரிசல் மண் தேடு, காணி தேடினும் கரிசல் மண் தேடு. இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டீர்கள். விடைபெறும் முன் பொட்டாசியம், மெக்னீசியம், நைட்ரஜன் போன்ற சத்துக்கள் குறைபாடால் தென்னை மட்டைகள் மஞ்சளாகி தொங்கும். இத்துடன் இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: பொது நலன்
2: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: தொடர்ந்து கேட்கலாம் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். 2014 பிறகு உயர்கல்வித்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறிய அவர் அது தொடர்பான விவரங்களை விரிவாக எடுத்துரைத்தார். உயர்கல்வித்துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 42% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சியின் பலன்கள் சமூகத்திற்கு பயனளிக்கும் போதுதான் அதன் உயரிய இலக்கு எட்டப்பட்டதாக கருத முடியும் என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், குவாண்டம் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி, ரோபோட்டிக்ஸ் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்தில் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 100 மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தானின் சித்தோர்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சுதந்திர தினத்தன்று காங்கிரஸ் தலைமையகத்தில் இசைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடலை பாதியிலேயே நிறுத்த அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். தில்லி செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல் நாடு முழுவதும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக தனது கண்டனத்தை தாவேக அரசு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதோடு அரசு வேலையும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தாவேக அரசை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் மான் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த 3 தமிழர்களை வனத்துறை சுட்டுக் கொண்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராம

தாஸ் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு தனது கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்று கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இப்பிரச்சினையில் தொடர்புடைய வனத்துறையினரை பணிநீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து கர்நாடக அரசிடம் உரிய விளக்கத்தை தாவேக அரசு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உண்மையை வெளிக்கொண்டுவர உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தாவேக அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. வரும் 23 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஹரியோம், சூரஜ், ஆதித்யா, அக்ஷயா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி 167 ரன் குவித்தார். குல்தீப் யாதவ் 12 ரன்னுடனும் பிரசித் கிருஷ்ணா 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்றைய ஆட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அட்விகா நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியண்டா பூனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 8:05. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல்.

0: அக்கடி பக்கடி திக்க திக்கடி திக்கடி திக்கடி திக்கா திக்கடி திக்க திக்கடி திக்கடி திக்கடி திக்கடி திக்கடி திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ.
1: Let's go!

0: the like a step for you. Dancing foreign style.
1: Slow down, boys.

0: தான் மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.
0: ம்ம்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:15, 33 நொடிகள் ஆயிட்டிருக்கு. இனிய இரவு வணக்கம் நேயர்களே, மதுரத்தென்றல் கேட்க போறீங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். முதலாவது பாடலாக காளா திரைப்படத்திலிருந்து வருகிறாள் கண்ணம்மா.

0: வம்சனே அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து ரவிவாஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத சபா. இதில் ரிதோம் சர்க்கார் அவர்களின் கிட்டார் இசை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையம். ராணி துர்காவதி அகில பாரத நாடகம்.
2: ஐயோ, நான் என்ன செய்வேன்? வீர நாராயணா, உனது தகப்பனார் நம்மை விட்டு இறைவனடி சேர்ந்து விட்டாரடா. குமாரர் இருவனடி சேர்ந்து விட்டார் ராஜமாதா.
3: மகனே, உன்னை இந்த குலத்திலா பார்க்க வேண்டுமான்? 5 வயது கூட நிரம்பாத உன் மகன் வீர நாராயணனை விட்டு விட்டு செல்ல உனக்கு எப்படி அப்பா மனம் வந்தது?
4: ராஜமாதா, ராஜமாதா, உங்களிடம் முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல வேண்டும் ராஜமாதா.
3: முக்கியமான செய்தியா? மந்திரியாரே, என் மகன் இறந்து விட்டான். இவளுக்கு இவளுடைய கணவன் பிரிந்து இங்கு ராஜமாதாவும் ராணியும் அழவில்லை மந்திரியாரே. தாயும் ஒரு மனைவியும் அழுகிறோம். இன்று மட்டும், இன்று ஒரு நாள் மட்டும் மனம் திறந்து அழவிடுங்கள்.
4: ராஜமாதா, மன்னிக்க வேண்டும் ராஜமாதா. இந்த சமயத்தில் தங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்க வேண்டும் ராஜமாதா. நமது குடும்பம் மட்டுமல்ல, நாடே துயரத்தில் உள்ளது ராஜமாதா. ஆனால்
3: என்ன ஆனால் சொல்லுங்கள் மந்திரியாரே, சொல்லுவதை சொல்லுங்கள்.
4: ராஜமாதா, எதிரிகள் சமயம் பார்த்து வதந்திகளை பரப்புகிறார்கள். வதந்திகளை பரப்பி உள்நாட்டு குழப்பத்தை விளைவித்து நாட்டை சூறையாட நினைக்கிறார்கள் ராஜமாதா. மால்வாவின் மியான் பாஜ் பகதூர்கான் போருக்கு ஆயத்தமாவதாக ஒற்றர்கள் மூலம் உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது ராஜமாதா. நாம் பலவீனமாகினால் நம் கோண்டுவானா பேரரசு அடிமைப்படுத்தப்பட அதிகம் நேரமாகாது ராஜமாதா.
5: ராஜமாதா, ராஜமாதா, நகரிலும் கிராமங்களிலும் மன்னருடன் சேர்ந்து மகாராணி துர்காவதி உடன்கட்டை ஏறப்போகிறார் என்ற செய்தி பரப்பப்படுகிறது.
2: என்ன, நான் உடன்கட்டை ஏறப்போகிறேனா? யார் சொன்னது? என் கணவர் இறந்தாலும் இன்னமும் என் இதயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். உடன்கட்டை ஏறுவதற்கு வாழ தகுதியற்ற கோழை அல்ல நான். அது ஒருபோதும் நடக்காது. அவர் இப்போதும் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். ஆனால் அவர் நிறைவேற்ற முடியாமல் போன கனவுகளை நிறைவேற்றும் பொறுப்பு இப்போதும் என்னுடையது. அன்னை துர்க்கையின் அருளால் கிடைப்பதற்கரிய இந்த அரிய வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டேன். ராஜமாதாவே, ஆசீர்வதியுங்கள். உங்கள் மகன் மறைந்த பிறகு உங்கள் மருமகள் துர்காவதியின் ஒவ்வொரு மூச்சும் இனிமேல் தாய் நாட்டின் பாதுகாப்புக்கும் முன்னேற்றத்திற்கும் அர்ப்பணிக்கப்படும். என்னை ஆசீர்வதியுங்கள்.
4: ராஜமாதா, ராஜமாதா,
6: என்ன விஷயம் ஆதர் சிங்?
4: ராஜமாதாவே, மால்வாவின் மியான் பாஜ் பகதூர்கான் நம் மீது படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறாராம்.
6: என்ன, பாஜ் பகதூர் படையெடுத்து வருகிறானா? அவன் தந்தையின் 40ஆம் நாள் சடங்கு கூட முடிந்திருக்காது. அவனுடைய தந்தை ஷுஜாத் கானின் கல்லறை மண் கூட இன்னும் உலர்ந்து இருக்காது. அதற்குள் ஏன் இந்த மண்ணாசை? துர்காவதி மகளே, எழுந்திரு. நீ மன்னர் தல்பத் ஷாவின் விதவி மனைவி அல்ல. இப்பொழுது நீ கர்கா நாட்டின் ராணி, ராணி துர்காவதி.
2: பெண் என்றவுடன் எளிதில் வென்று விடலாம் என்று நினைத்து விட்டானா? நான் பெண் புலி என்பதை அவனுக்கு காட்டுகிறேன். ஆதர் சிங் அவர்களே,

படையை தயார்படுத்துங்கள். சௌராகர் கோட்டைக்கு வரும் வழியில் உள்ள பள்ளத்தாக்கே நமக்கு ஏற்ற இடம். பாஜ் பகதூர் பள்ளத்தாக்குள்ளே நுழைந்தவுடன் வில்லாளிகளை மலை உச்சியிலிருந்து அம்புகளை எய்ய சொல்வேன். அதன் பிறகே போரை துவக்க வேண்டும். அம்புகள் எங்கிருந்து வருகின்றன, எந்த திசையிலிருந்து வருகின்றன என்று தெரியாமல் அவர்கள் திகைத்து நிற்கும் நேரத்தில் சரமாரியாக அம்புகளையும் ஈட்டிகளையும் எரிந்து அவர்களை மிரள வைத்து நாலாபுறமும் சிதறி ஓடும்படி செய்ய வேண்டும். புறப்படுங்கள்.

0: ராணியவர்களே, கண்ணு கட்டிய தூரம் வரை ஒருவரையும் தப்ப விடவில்லை. எதிரிகள் அனைவரும் வாளுக்கும் வேலுக்கும் பலியாகிவிட்டார்கள். பாஜ் பகதூரும் அவனது மெய்காப்பாளர்கள் சிலரும் பதுங்கி இருக்கிறார்கள். தாங்கள் உத்தரவிட்டால்?
1: வேண்டாம் மாதர் சிங் அவர்களே, வேண்டாம். அவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம். நமது முன்னோர்கள் பாதுகாத்து வந்த போர் மரபை நாம் குலைக்க வேண்டாம். பாஜ் பகதூரை என் முன்னால் அழைத்து வர வேண்டாம். நீங்களே எச்சரிக்கை செய்து அனுப்புங்கள். அண்டை தேசத்து அரசனிடம் பகை கூடாது.
0: உத்தரவு ராணியாரே, அப்படியே செய்கிறேன்.
2: ராணி துர்காவதி, வெற்றி கொடியேந்தி வரும் வீர மகளே.
3: வா மகளே. துர்காவதி, பாஜ் பகதூரை ஏன் விடுதலை செய்தாய்?
1: அவனை மன்னித்து நம் குல தர்மத்தை காத்திருக்கிறோம். அவன் கொடூரமாக நடந்து கொண்டால் நாமும் அதற்கேற்ற பதிலை அளிப்போம்.
3: ஆதர் சிங், ராணி உடன்கட்டை ஏறப்போகிறார் என்ற வதந்தியை பரப்பியது யார்? விசாரணையில் ஏதாவது தெரிய வந்ததா? ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் ஆதர் சிங்?
0: மன்னிக்கவும் ராஜமாதா, இவை அனைத்தும் இளவரசர் சந்தர்சாவின் உத்தரவின் பேரில் தான் நடந்துள்ளது.
3: மூத்த சகோதரனின் மரணத்திற்கு பிறகு சந்திரஷாவின் இந்த செயல் எதற்காக? இப்பொழுது புரிந்து விட்டது. அவனுடைய இந்த ஆசை ஒருபோதும் நிறைவேறாது.
0: ஆம் ராஜமாதா.
3: நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாதர் சிங். நாளை இளவரசர் வீர நாராயணனை அரியணையில் அமர்த்தும் நேரத்தில் சந்திரஷா ஏதேனும் சூழ்ச்சி செய்தால் உடனடியாக அவனை கைது செய்யுங்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக இருக்கட்டும்.
0: அப்படியே ஆகட்டும் ராஜமாதா. ராஜமாதா பத்மாவதி வாழ்க!
4: வாழ்க!
0: ராணி துர்காவதி வாழ்க!
4: வாழ்க! வாழ்க!
0: இளவரசர் வீரநாராயணன் வாழ்க!
4: வாழ்க! வாழ்க!
0: ராஜமாதா, இளவரசருக்கு இப்போது மணிமுடி சூட்டலாம்.
5: நிறுத்துங்கள். எனது அண்ணன் மன்னர் தல்பத்ஷாவிற்கு பிறகு இந்த அரியணையில் அமரும் உரிமை அவருடைய தம்பி ஆகிய எனக்கு மட்டுமே உண்டு, வேறு யாருக்கும் இல்லை. இளவரசர் வீரநாராயணன் இன்னும் சிறுவன்தான். நாடாளக்கூடிய பக்குவம் அவனுக்கு இல்லை.
3: இல்லை மகனே சந்திரஷா, இல்லை. அரியணையில் வீரநாராயணன் தான் அமர்வான்.
5: அப்படியானால் நாட்டை பாதுகாப்பது யார்? ஆட்சி பொறுப்பை ஏற்க போவது யாரம்மா?
3: என்னை அம்மா என்று அழைக்காதே, ராஜமாதா என்று அழை. நாட்டின் பொறுப்பை ராணி துர்காவதி ஏற்றுக்கொள்வார். அந்த தகுதியும் திறமையும் அவருக்கே உண்டு. நீ கேளிக்கைகளில் மூழ்கியிருந்த போது மியான்பாஜ் பகதூரை தனது தலைமையில் படையுடன் தோற்கடித்து நாட்டை காப்பாற்றியது ராணி துர்காவதி. துர்காவதியின் வழிகாட்டுதலின் படி வீரநாராயணன் ஆட்சி புரிவான்.
5: எதுவாக இருந்தாலும் ஒரு பெண் நாட்டை ஆள்வதும் போர்க்களத்தில் போர் புரிவதும் நமது பாரம்பரியம் அல்ல ராஜமாதாவே. விதவை அன்னை மரியாதையுடன் திரைமறைவில் தான் இருக்க வேண்டும். திரைக்கு வெளியில் வருவதே தவறு. மேலும் ஒரு பெண் போல் எப்போதும் முக்காடு அணிவதில்லை. ஒரு அரசு குடும்பத்து பெண்ணாக இருப்பதே அவருக்கு நல்லது.
1: இல்லை குழந்தனாரே, இல்லை. நான் ஒருபோதும் திரைமறைவில் இருக்கவும் மாட்டேன், முகத்திரை அணியவும் மாட்டேன். தேவைப்பட்டால் ஆண் வேடம் கூட அணிவேன். நான் இனி உங்கள் அண்ணி அல்ல, ராணி துர்காவதி. பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது சில பழைய விதிமுறைகள் மாறித்தான் ஆக வேண்டும் குழந்தனாரே.
5: இவற்றையெல்லாம் நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். நான் மகாராஜா சங்கிராம் ஷாவின் மகன்.
1: நானும் மகாராஜா சங்கிராம் ஷாவின் மருமகள் தான்.

0: நீங்களும் மறந்து விடாதீர்கள்.
1: ராஜமாதாவே, அன்னியார் கூறுவதை கேட்டீர்களா? என்னை அரியணையில் அமர்த்தாவிட்டால் நாட்டிலும் படையிலும் கிளர்ச்சி ஏற்பட்டால் என்னை குறை கூறக்கூடாது.
2: அப்படியா? யார் கிளர்ச்சி செய்ய போகிறார்கள்? நானும் பார்த்து விடுகிறேன். மந்திரி ஆதார் சிங்.
3: உத்தரவு ராஜமாதா. இளவரசர் சந்திரஷா அவர்களே, அவ்வாறு எதுவும் நடக்க விட மாட்டோம். மன்னர் தல்பத் ஷா மறைவுக்கு பிறகு ராஜமாதாவின் ஆணையை பின்பற்றுவது முழு கர்கா ராஜ்யத்தின் கடமையாகும். கர்கா நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு ராணி துர்காவதியே நாட்டை திறமையாக ஆள முடியும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவை எதிர்ப்பவர் எவராயினும் அவர் கர்கா ராஜ்யத்திற்கும் ராஜவம்சத்திற்கும் எதிரியாகவே கருதப்படுவார். வீரர்களே, சந்திரஷாவையும் அவரது ஆதரவாளர்களையும் கைது செய்யுங்கள்.
0: வீர நாராயணனின் மணிமுடி சூட்டு விழா தொடர்ந்து நடைபெறட்டும்.
1: ராஜமாதா
4: வாழ்க! வாழ்க
1: ராணி துர்காவதி!
4: வாழ்க! வாழ்க
1: மன்னர் வீர நாராயணன்!
4: வாழ்க! வாழ்க

0: பேரரசே, கோண்ட்வான் நாட்டின் மகாராணி துர்காவதி பாஜ் பகதூரை தோற்கடித்துள்ளார். அது மட்டுமல்ல, அவரை மன்னித்து விட்டுவிட்டாராம். இப்போது எல்லா இடங்களிலும் ராணி துர்காவதியின் வீரமும் அவரது பெருந்தன்மையும் தான் பேசப்படுகின்றன.
1: என்ன வீரமாம் பெருந்தன்மையாம்! பீர்பால், அவளுடைய வீரமும் பெருமையும் எனக்கு மகிழ்வை தரவில்லை. விஜயநகரம் வரையில் எனது கொடி பறக்க வேண்டும். சரி, அதை பிறகு பார்த்துக் கொள்வோம். இப்பொழுது மேவாரின் ராணா பிரதாப்பையும் கர்கா நாட்டின் இந்த விதவை துர்காவதியையும் வென்று அவர்களது தேசத்தை நமது பேரரசுடன் இணைக்க வேண்டும்.
0: பேரரசே, கர்கா ஒரு சிறிய அமைதியான ராஜ்யம். அவர்களால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை பேரரசே.
1: கர்காவிலிருந்து நமக்கு ஆபத்து ஏதும் வராமல் இருக்கலாம், அது அல்ல விஷயம். வருங்காலம் என்னை மாவீரன் அக்பர் என்று அழைக்க வேண்டுமானால் எனது தலைமையை அனைவரும் ஏற்க வேண்டும். இல்லாவிடில் போர் முனையில் அவர்களை நான் சந்திக்க நேரிடும்.
0: ஆமாம் பேரரசே.
1: ஆனால் என்ன ஆனால்? மக்கள் இன்னும் என்னை ஒரு சிறுவனாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விரல் பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்தது பைராம் கான் என்று கூறுகிறார்கள். அதை நான் மறுக்கவில்லை. இன்று எனக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. பைராம் கான் உதவியின்றி இந்த அக்பரால் இந்த பேரரசை வழிநடத்த முடியும் என்பதை நான் எவ்வாறு நிரூபிப்பது பீர்பால்?
0: தங்களது தலைமையை மற்ற அரசர்கள் ஏற்க மறுத்தால்
1: மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன், கூடவே அவர்களது பெயரையும்.
2: பேரரசே, மால்வா அரசர் பாஜ் பகதூர் தங்களை சந்திக்க விரும்புகிறாராம்.
1: என்ன, பாஜ் பகதூரா துர்காவதியிடம் தோற்றுவிட்டு என்னை சந்திக்க வந்திருக்கிறாரா? இல்லை இல்லை, ஏதாவது போர் உதவி கேட்கத்தான் வந்திருப்பார். ஆமாம் பீர்பால், இந்த மால்வா எங்கே இருக்கிறது?
0: மால்வா கர்காவுக்கு வடமேற்கு மூலையில் இருக்கிறது பேரரசே.
1: அப்படியானால் துர்காவதிக்கு எதிராக ஏதாவது ஆலோசனை சொல்லத்தான் வந்திருப்பார். இங்குள்ள அரசர்களுக்கு மற்ற அரசர்களின் மீது ஏன் இவ்வளவு பொறாமை? அவரை உள்ளே வரச் சொல்லுங்கள் பீர்வால்.
3: பேரரசர் அக்பர் பாதுஷா புகழ் மேன்மேலும் உயரட்டும்.
1: அமருங்கள் பாஜ் பகதூர், நீங்கள் எதற்காக இங்கு வந்துள்ளீர்கள்?
3: பேரரசே, கோண்டுவானா நாட்டின் ராணி துர்காவதி பதவி ஏற்றதிலிருந்து அண்டை தேசங்கள் மீது போர் தொடுக்கும் செயலில் ஈடுபட்டு வருகிறார் பேரரசே.
1: அது எங்களுக்கும் தெரியும். வேறு ஏதாவது புதிய செய்தி உண்டா?
3: ஆம் பேரரசே, ஆம். எங்கள் நாடு மட்டுமல்ல, அண்டை நாடுகளும் அச்சத்தில் இருக்கின்றன. அவர் எந்த நேரத்திலும் யார் மீதும் படையெடுக்கலாம்.
1: நீர் சொல்வது உண்மையாக இருந்திருந்தால் அவர் இந்நேரம் உங்கள் நாட்டையும் அவர் நாட்டோடு இணைத்திருக்க வேண்டுமே, இல்லையா பீர்?

0: வால்,
1: தாங்கள் கூறியது முற்றிலும் சரிதான் பேரரசே.
2: இல்லை பேரரசே, இல்லை. தனது ராஜ்யத்தில் 6 குளங்களை வெட்டி மக்களிடம் நல்லுறவை ஏற்படுத்தி தன்னை உயர்ந்த ஒரு அரசியாக காட்டிக்கொள்ள விரும்புகிறார் ராணி துர்காவதி. ஒன்று சொல்லட்டுமா பேரரசே? உண்மையில் அவர் முகலாய பேரரசை கைப்பற்ற திட்டமிட்டு வருகிறார்.
0: அப்படியா? அவருடைய சிறு படையை வைத்து முகலாய பெரும்படையை தோற்கடித்து விடலாம் என்றா நினைக்கிறார்
2: பேரரசே? ராணி துர்காவதிக்கு தன்னுடைய வலிமையின் மீது அளவில்லாத நம்பிக்கை உண்டு. இரண்டாவதாக, மக்களின் ஆதரவும் அதிகமாக இருக்கிறது அவருக்கு. மூன்றாவதாக, அவரிடம் ஒரு சிறந்த யானையும் ஆலோசகரும் இருக்கிறார்கள்.
0: ஓ, உங்களுக்கு போரில் தோற்ற அனுபவம் ஞாபகத்திற்கு வருகிறதா? அப்படியானால் ஒன்று செய்வோம், அந்த இருவரையும் நமது அரண்மனைக்கு வரும்படி உத்தரவு அனுப்புங்கள். பீர்பால், பீர்பால், என்ன ஆயிற்று உமக்கு? ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறீர்?
1: பேரரசே, ராணி துர்காவதி தன்னுடைய அறியாமையால் தங்களின் உத்தரவுக்கு மரியாதை செலுத்தாமல் இருந்து விடுவாரோ என்ற அச்சம் உள்ளது பேரரசே.
0: அப்படியானால் இன்னும் நல்லதாக போய்விட்டது. பீர்பால், கர்கா நாட்டை நசுக்குவதற்கு நமக்கு நேரடி காரணம் கிடைத்து விடும் அல்லவா? மகத்தான ஹிந்துஸ்தானின் இன்னொரு மகத்தான அரசின் மகத்துவம் நிரூபிக்கப்படுவதற்குள் அதற்கு முடிவு கட்டி விடுவோம் என்று நான் சொல்வது.

0: மகாராணியரே, முகலாய பேரரசர் அக்பர் கொடுத்தனுப்பிய செய்தியுடன் ஒரு தூதர் வந்திருக்கிறார். அவர் கையில் துணியால் மூடப்பட்ட ஒரு தட்டும் உள்ளது.
1: முகலாய பேரரசரின் தூதரா? அவரை உள்ளே அழைத்து வாருங்கள்.
2: மகாராணியாரே, உங்கள் யானை சர்மனையும் ஆலோசகர் ஆதார் சிங்கையும் டெல்லி அரசவைக்கு அனுப்புமாறும் கூறியுள்ளார். மேலும் பேரரசர் அக்பர் உங்களுக்காக ஒரு பரிசை அனுப்பியுள்ளார்.
1: அது சரி, இந்த தட்டில்.
3: மகாராணி, இது தங்கத்தால் செய்யப்பட்ட கூண்டு போல் தெரிகிறதே.
1: ஆம் ஆதார் சிங் அவர்களே, இது தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரகாசமான கூண்டு. அதாவது ஒரு பெண்ணின் வேலை ராஜ்யத்தை ஆட்சி செய்வதோ அல்லது போர்க்களத்தில் இறங்குவதோ அல்ல, அரண்மனைக்குள் இருப்பதுதான் என்று மறைமுகமாக பேரரசர் கூறியுள்ளார். தூதரே, நீங்கள் விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுங்கள். எங்களுடைய பதிலையும் பரிசையும் எடுத்துக்கொண்டு செல்லலாம்.
2: உங்கள் ஆணைப்படியே மகாராணியாரே.
1: ஜலாலுதீன் அக்பர் எவ்வளவு துணிச்சலாக நடந்து கொண்டிருக்கிறான் பாருங்கள். என் பிரியமான சர்மன் யானையையும் உங்களையும் அவனது அரண்மனைக்கு அனுப்ப வேண்டுமா?
3: ஆமாம் மகாராணியாரே, அவர் எப்போதும் இப்படித்தான் செய்கிறார். பலவீனமான நாடுகளை அச்சுறுத்துவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார் மகாராணி.
1: ஜலாலுதீன் அக்பர் இந்த கூண்டை அனுப்பியதன் மூலம் நாம் அவனது ஆட்சிக்கு கீழ்ப்படிந்து விட வேண்டும் என்பதையே தெரிவிக்க விரும்புகிறான். என்னை ஒரு தங்க கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையாக மாற்ற நினைக்கிறான்.
3: நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் மகாராணியாரே.
1: வீரனே, அந்த முகலாய தூதரை மீண்டும் இங்கே அழைத்து வாருங்கள்.
0: உங்கள் ஆணைப்படியே
2: மகாராணியாரே.
1: இப்பொழுது நீங்கள் செல்லலாம். உங்கள் பணி முடிந்து விட்டது. உங்கள் பேரரசரிடம் சொல்லுங்கள், நாங்கள் யாருக்கும் அடிமை அல்ல. ஆம், அவர் அனுப்பிய இந்த அபூர்வமான பரிசுக்கு உரிய பதிலை நாங்களே விரைவில் அனுப்புவோம் என்று சொல்லுங்கள்.
3: நாம் அமைதியாக இருந்தால் அதையே நமது கோழைத்தனமாக ஜலாலுதீன் அக்பர் எடுத்துக்கொள்ளக்கூடும் மகாராணி.
4: உண்மை ஆதார் சிங், முற்றிலும் உண்மை. சரி துர்காவதி, அவருக்கு என்ன பதில் அனுப்ப போகிறோம்?
1: அனுப்புவோம் அனுப்புவோம், நாமும் அனுப்புவோம். அவனுக்கு பருத்தி அடிக்கவும் நூல் நூற்கவும் பயன்படும் தங்கத்தாலான ஒரு பிஞ்ஞானை அனுப்புவோம். அதுவும் தூய தங்கத்தில் செய்யப்பட வேண்டும்.
4: அது சரி துர்காவதி, அதை டெல்லிக்கு கொண்டு செல்வது யார்?
3: நீங்கள் விரும்பினால் நானே கொண்டு செல்கிறேன் மகாராணி.
1: சபாஸ், அதை கொண்டு செல்ல நீங்கள் தான் சரியான ஆள்.

திமிர் பிடித்தவனிடம் இந்த பிங்கானை அனுப்பியதன் உண்மையான அர்த்தத்தையும் விளக்க வேண்டும் அல்லவா? பரிசு தயாரானவுடன் நீங்கள் கொண்டு செல்லலாம் மாதர் சிங் அவர்களே. புறப்படுங்கள்.

0: இந்துஸ்தானின் பேரரசர், தெய்வ அருளால் ஆட்சி செய்பவர் ஜலாலுதீன் முகம்மது அக்பர் வருகிறார், வருகிறார், வருகிறார். பேரரசரின் புகழ் உயர்ந்து நிலைக்கட்டும். கர்கா ராஜ்யத்தின் அமைச்சர் ஆதர் சிங் வந்துள்ளார். தங்களை சந்திக்க விரும்புகிறார் பேரரசே.
1: அவரை உள்ளே அழைத்து வாருங்கள்.
2: பேரரசருக்கு வணக்கம்.
1: நீதான் ஆதார் சிங்கா?
2: ஆம் பேரரசே.
1: உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன்.
2: தாங்கள் எங்கள் மகாராணியாருக்கு ஒரு பரிசு அனுப்பியிருந்தீர்கள். அதற்கு பதிலாக அவரும் தங்களுக்காக இந்த சிறப்பு பரிசை அனுப்பியுள்ளார்.
1: அப்படி என்ன பரிசோ? என்ன இது?
2: இது ஒரு பிஞ்சனா பேரரசே. பருத்தியை அடித்து மென்மையாக்கவும் நூல் தயாரிப்பதற்கு முன் அதை சீர்படுத்த பயன்படும் கருவி.
1: பிஞ்சனாவா? அதுவும் தங்கத்திலா? பீர்வால், இதன் பொருள் என்ன? பீர்வால்.
3: பேரரசே, மகாராணி துர்காவதியின் கருத்து என்னவென்றால், நீங்கள் கர்கா நாட்டின் மீது போர் தொடுத்தால் அவர்கள் உங்களை சிறைபிடித்து விடுவார்கள் என்பதே அதன் பொருள். மேலும் பேரரசே, சிறை கைதிகளுக்கு பருத்தி அடிக்கும் வேலையே கொடுக்கப்படும். உங்களுக்கும் அதுவே கிடைக்கலாம்.
1: இவ்வளவு துணிச்சலா? நீங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது. உடனே நீங்கள் உங்கள் தேசத்திற்கு இப்போது செல்லலாம்.
2: உத்தரவு பேரரசே.
1: ஆசப்கான், ஆசப்கான், இன்னும் 15 நாட்களுக்குள் போருக்கு தயாராகுங்கள். கோண்ட்வானாவின் மீது படையெடுங்கள். சௌராகர் கோட்டையை நமது ராஜ்யத்துடன் இணைக்க வேண்டும்.
0: அப்படியே நடக்கும் பேரரசே.
4: என்ன, திரும்பி வந்து விட்டீர்களா ஆதார் சிங்? நம்முடைய பிஞ்சனா ஜலாலுதீன் அக்பருக்கு எப்படி இருந்தது?
2: மகாராணியரே, அதை பார்த்தவுடன் அக்பர் கோபமாகிவிட்டார். ஆசப் கானுக்கு கர்கா நாட்டின் மீது படையெடுக்க உத்தரவிட்டு உள்ளதாகவும் அவரும் படைகளுடன் போருக்கு கிளம்பி விட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது.
4: ஆதர் சிங் அவர்களே, படை தளபதி அர்ஜுன் தாஸ் அவர்களே, இதுவரை நாம் சந்தித்த போர்கள் அனைத்தும் நமது அண்டை தேசத்துடனானவை. ஆனால் நாளை நாம் சந்திக்க போவது பேரரசர் அக்பருடைய பெரும் படையை. நமது படையோ சிறியது. சமயோஜித புத்தியும் சாதுரியமும் இருந்தால் மட்டுமே நாம் இப்போரில் வெல்ல முடியும். புரிந்ததா?
2: ஆணையிடுங்கள் மகாராணி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
4: இம்முறை அக்பர் படையை நாராய் பள்ளத்தாக்கில் எதிர்கொள்ளலாம் என நினைக்கிறேன். புறப்படுங்கள்.

0: சிங் அவர்களே, இன்றைய போரில் ஆசப்கான் படைக்கு நமது படை அதிகம் சேதம் விளைவித்தது. ஆனால் அவனது படை பெரியது. பீரங்கி குண்டுகளும் ஆயுதங்களும் ஏராளமாக வைத்துள்ளனர். ஆகையால் தந்திரத்தால் தான் ஆசப்கானை வீழ்த்த முடியுமே தவிர, நேருக்கு நேர் சண்டையிட்டு ஆசப்கானை வீழ்த்துவது சிரமம் என்று நினைக்கிறேன்.
1: மகாராணிக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. எதிரியை இரவிலே தாக்குவது போர் தர்மம் அல்ல, அது நமது குலத்திற்கே இழிவை தேடித்தரக்கூடிய செயல்.
0: படைத்தலை

0: தலைவர்களே, படை வீரர்களே, இரவு தாக்குதல் நல்லதா அல்லது நாளை தாக்குவோமா?
1: மகாராணியாரே, மலைகளில் ஏறி இறங்கி சண்டையிட்டுள்ளோம். வீரர்களுக்கு இரவு கொஞ்சம் ஓய்வு தேவை. இரவில் போர் புரிய சென்றால் நாளை அவர்கள் திறன் குன்றிவிடும். நம்மிடம் குறைவான படைகளே இப்பொழுது உள்ளது. இன்று போல நாளையும் வீராவேசமாக போரிடுவோம். வெற்றி நமதே.
2: வீரர்களே, போன் போன வீரர்கள் கொரில்லா முறையில் தாக்குதல் நடத்துகிறார்கள். படை தளபதி அர்ஜுன் தாசும் வீர நாராயணனும் காயம் பட்டாலும் கூட போர் வீரர்கள் உத்வேகத்துடன் போராடுகிறார்கள். ராணியை வீழ்த்திவிட்டால் அவரது படை பின்வாங்கிவிடும். ராணி துர்காவதியை வீழ்த்துவது எப்படி? ஏதாவது வழி தெரிகிறதா என்று பாருங்கள்.
3: படை தளபதி ஆசப் கான் அவர்களே, ராணி துர்காவதி மலையின் உச்சியில் தனது சர்மன் யானையின் அம்பாரியிலிருந்து அம்புகளை எய்து படையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பீரங்கி குண்டை அங்கு வரை எரிய முடியவில்லை. மலை முழுவதும் அவரது படைகள் அவரை பாதுகாக்கின்றன. அவரை தாக்க வேண்டுமென்றால் வில்லாளிகளை வைத்து அம்பு எய்து தாக்குவதற்கு வாய்ப்புண்டு.
2: திறமையான வில்லாளிகளை கூப்பிடுங்கள். ராணி துர்காவதி வீழ்ந்து விட்டார். பெரும்படையுடன் அவரை மட்டும் முற்றுகையிட்டு தாக்குங்கள். கோண்டுவானா வீரர்களை ஒருவரையும் விடாதீர்கள். ராணி துர்காவதியை விடாதீர்கள். உயிரோடு விடக்கூடாது.
4: மகாராணியை போர்க்களத்தில் இருந்து அப்புறப்படுத்துங்கள். அவருக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை செய்யுங்கள். நான் போரை வழிநடத்துகிறேன். ராணி அவர்களே, ராணி அவர்களே, எழுந்திருக்க முயல வேண்டாம். தங்கள் கழுத்தில் அம்பு பலமாக தைத்துள்ளது. வீரர்களே, பாதுகாப்பு வளையம் அமையுங்கள். மகாராணியை பாதுகாப்பாக பல்லக்கில் ஏற்று கோட்டைக்கு எடுத்து செல்லுங்கள்.
5: நான் கோட்டைக்கு திரும்பி செல்வதா? நான் போர்க்களத்தை விட்டு செல்ல மாட்டேன். என் கடைசி மூச்சு வரை போராடுவேன். இந்த ஜலாலுதீன் அக்பருக்கு அவன் யாரை எதிர்கொண்டான் என்பதை தெரியப்படுத்தியே தீர்வேன்.
4: மகாராணி, முகலாய படை முன்னேறி வருகிறது. மகாராணியே, நீங்கள் பாதுகாப்பாக நமது பாதுகாவலர்களுடன் அரண்மனைக்கு திரும்புங்கள்.
5: போர்க்களத்தில் இருந்து என்னை புறமுதுகிட்டு ஓடச் சொல்கிறீர்களா? எதிரிகளின் சிறையில் அவமானத்துடன் காலம் கடிப்பதை விட பெருமையுடன் இறப்பதே மேல். ராணி துர்காவதி இதுவரை தோல்வியை சந்தித்தது இல்லை. என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்கள் விருப்பமா? நான் போர்க்களத்தை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். ஆதா சிங், உங்களது குருவாளை கொடுங்கள்.
4: மகாராணியாரே, மகாராணியாரே, இந்த தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். மகாராணியாரே, மகாராணியாரே,
5: கொடுங்கள். ஆதா சிங், கொடுங்கள். கர்காவின் மகள் தனது முடிவை தானே தேடிக் கொள்வாள், தானே தேடிக் கொள்வாள்.
4: மகாராணி விடுங்கள். மகாராணி விடுங்கள். மகாராணி,
5: எனது முடிவை நானே தேடிக் கொள்கிறேன்.
4: மகாராணி,
5: ஆதா சிங் அவர்களே, நான் எப்பொழுதும் நம்பிய ஒன்று உண்டு. வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையில் உண்மையில் எந்த சுவரும் இல்லை. மரணமும் கூட. இதுவும் அழியாத வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதிதான். என் தாய் நாடு, என் கர்காவின் மண்ணே, உனக்கு என்றென்றைக்கும் வெற்றி உண்டாகட்டும். ஜெய் மகாதேவ், ஜெய் மகாதேவ், ஜெய் மகாதேவ்.
4: மகாராணி,
5: ஜெய் மகாராணி.
6: ராணி துர்காவதி, அகில பாரத நாடகம். மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி. தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராட்சி. நாடகத்தில் பங்கேற்றோர் எஸ் பவானி, கே வெங்கடேஸ்வரி, எல் சுப்பிரமணியன், எஸ் முத்துக்குமார், எம் சின்னதுரை, கே காளிமுத்து, டி விஜய் ஸ்ரீனிவாசன் ஆகிய

நேரம் இரவு 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1169 கிலோ ஹெர்ட்ஸில் நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் நாளை காலை 11 மணிக்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதா

கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா நேரலை கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய நாளை இரவு 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்குணம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி, இதில் விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து சிவகங்கை மாவட்டம் வேளாண் அலுவலர் பாலகணபதி அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 7:00 அறிவோம் ஆயிரம், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 நலமாய் வாழ. சைனஸ் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தின் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

8:30 மதுரை தென்றல், 9 மணிக்கு அரங்கிசை, 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா நேரலை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 எண்ணுயிர் தோழி, 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:40 ஹிந்தி பாடம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு ஒளிபரப்பு நிறைவு பெறும், மீண்டும் மாலை 5:27 ஒளிபரப்பு ஆரம்பமாகும். இதில் 4 குரல் 357 கேட்கலாம். 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள். இதில் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். நாளை மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சல், 7:10 திருப்பத்தூர் மாவட்டம் செய்திகள் எழுதியவர் அனுராதா, 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலைத்தோட்ட பயிர்கள் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி சரோஜினி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 அச்சாணி, மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரிய பிரகாஷ் அவர்களுடன் நேர்முகம், நிறைவு பகுதி, உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 8:20 மதுரை தென்றல், 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 இசை பேருரை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை 10:30 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashwani, the news read by Abhineet Shukla. Union Home Minister Amit Shah has said that empowering the youth, poor, women and farmers is essential to achieving the

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269